நேரம் 5:33. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நந்தனா திரைப்படத்திற்காக எம் தண்டபாணி தேசிகர் குரலில் ஒலிக்கும் பாடல்.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 1 நாள், 15 தேதி மே மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: குடும்பத்திற்கு ஏற்ற கொள்கை பெருமையோடு கொண்டவனின் வருவாய்க்கு தக்கபடி குடும்பம் நடத்துபவளே வாழ்க்கை துணையாகும் மனைவி. குறள் எண் 51, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.
1: மனை

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்கள்

உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஊஷூ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள் வளம் வரும். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜெயரூஜன் அவர்கள். 7:00 7:30 வணக்கப்பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 8:02 8:30 திரையருவி, 9:08 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு என்பது புத்தக அறிவா அனுபவ பாடமா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. 10:02 மனம் விரும்பே நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரும். 11:02 கவிழ்ச்சும் நிகழ்ச்சியில் தேசிய பால்வள மேம்பாடு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:10 12:50 சிநேகிதியே, சர்வதேச குடும்ப தினத்தையொட்டி சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பாரத மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் 2.0, 1:10 நலந்தான நிகழ்ச்சியில் பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா, 1:55 நலந்தன நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள், 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கோனோமோ பசுமை கிராமம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:02 குக்கு நேர்வெறுப்பு பாடல்கள் விளம்பரம். 4:02 புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும் கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஈகதிரவன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம். இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 8:05 ஊரும்புறமும் மண்மணக்கும் மக்களின் ஒலி வெள்ளுப்பாட்டு வழங்குபவர் கிருஷ்ணாபுரம் எஸ்வி முத்துலட்சுமி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் மாணவன் ஜி யூ போபாட்சிய மொழி தொண்டு பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று பழையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களின் விருப்ப பாடல்கள் வளம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-இல். இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will embark on a 6-day visit to UAE, Netherlands, Sweden, Norway and Italy today. On the first leg of his 5-nation visit, Mr. Modi will reach UAE today, where he will meet President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation, as well as regional and international issues of mutual interest. They will also discuss ways to advance the bilateral comprehensive strategic partnership underpinned by strong political, cultural, economic and people-to-people links. Energy security is expected to remain a central theme of the engagement. Briefing media prior to the visit, Additional Secretary West in the Ministry of External Affairs, Asim Mahajan, said energy remains a key pillar of the relationship. He noted that the UAE was India's fourth largest source of crude oil last year, meeting around 11% of India's requirement. Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will work together to strengthen multilateralism, promote sustainable development, enhance economic resilience, and build a more inclusive world order. Interacting with foreign ministers and heads of delegation of BRICS countries who called on Mr. Modi in New Delhi, the Prime Minister said BRICS has emerged as an important platform for advancing cooperation among emerging economies and giving voice to the aspirations of the Global South. The meetings took place on the sidelines of the BRICS foreign ministers' meeting, which is underway in New Delhi. The government has imposed a limit of 100 kg on gold imports under the Advance Authorization Scheme, which allows jewellery exporters to import raw or input materials at zero duty. In a public notice, the Directorate General of Foreign Trade said, advance authorization for import of gold shall be issued subject to a maximal remissible quantity of 100 kilograms. The Directorate General added that any subsequent advance authorization for the import of gold shall be considered for issuance.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பினியர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்க பூக்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எப்பொழுதும் இறைச்சலாகவும் பரபரப்பாகவும் தான் இருக்கும். ஆனால் ஆழ்கடல் எப்படி மேலே அலைகள் இருந்தாலும் அடியில் அமைதியாக இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய மனதை நாமே அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டுமாம். வெளி சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம் உள்ளம் அமைதியாக இருந்தால் அதுவே மிகப்பெரிய தவமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வணக்க பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது கீதையின் சாரம். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒரு விதை போன்றுதான். சரியான நேரத்தில் அதற்கான பலன் நம்மை தேடி வருமாம். ஆனால் பலனை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் நம்முடைய முழு கவனத்துடன் அந்த செயலை செய்ய முடியாதாம்.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பிலிருந்து வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. இறைவனை பார்க்க கண்ணாடி கதவுகளை தேட வேண்டியது கிடையாதாம். பிறர் பசிக்கு ஒரு கவளம் சோறு அளிப்பதாலும், ஒருவரின் துன்பத்தில் துணை நிற்பதாலும் இறைவன் நம்மோடு கலந்திருப்பாராம். தூய்மையான அன்பும் கருணையும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைசக்தி குடிகொண்டிருக்குமாம்.

0: வருடங்களாக சைபால்
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேற்று நடந்தவை அனைத்தும் முடிந்துவிட்டது. நாளை நடப்பவை எதுவும் நம் கையில் கிடையாது. இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நிமிடம் இறைவன் கொடுத்த பரிசாம். வாழ்வில் வரும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே சீரான மனநிலையோடு ஏற்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்வதே ஆன்மீக முதிர்ச்சியாம்.

நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய வணக்கப்பூக்கள். நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

0: நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: காளான் சாகுபடியில் அதிக மகசூல் பெறவும் பூச்சி நோய்கள் தாக்காமல் இருக்கவும் முக்கியமான சாகுபடி நுட்பங்கள் பின்பற்ற வேண்டும். காளான் விதை 20 முதல் 25 நாட்களுக்குள் இருக்க வேண்டும். வித்துக்கள் அடர்த்தியான வெள்ளை நிறத்தில் இருக்க வேண்டும். மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்தில் இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். காளான் படுக்கையில் தேவையற்ற பூஞ்சைகள் வளராமல் தடுக்க 100 லிட்டர் நீரில் 75 மில்லிலிட்டர் ஃபார்மலின் மற்றும் 7 கிராம் கார்பன்டாசிம் கலந்து அதில் வைக்கோலை 12 முதல் 15 மணி நேரம் ஊற வைத்து பதப்படுத்த வேண்டும். வைக்கோலை 2 மணி நேரம் கொதிக்கும் நீரில் வேக வைத்து எடுப்பதன் மூலம் கிருமிகள் முழுமையாக நீக்கப்படும். இது சிப்பி காளானுக்கு மிகவும் சிறந்தது. படுக்கை போடும்போது 30 சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளை பயன்படுத்தலாம். 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வைக்கோலை அழுத்தி நிரப்பி அதன் ஓரங்களில் காளான் வித்துக்களை தூவ வேண்டும். இப்படி 4 முதல் 5 அடுக்குகள் வரை செய்யலாம். பையின் பக்கவாட்டில் 8 முதல் 10 இடங்களில் சிறிய துளைகள் இடுவது மிக அவசியம். முதல் 15 நாட்கள் படுக்கைகளை இருட்டான அறையில் வைக்க வேண்டும். வித்துக்கள் வைக்கோல் முழுவதும் வெள்ளை படலமாக படர்வதற்கு இது உதவும். காளான் மொட்டுகள் வெளிவர தொடங்கியவுடன் பைகளை சுற்றி தினமும் 2 முதல் 3 முறை தண்ணீர் தெளிக்க வேண்டும். ஆனால் காளான் மீது நேரடியாக அதிக தண்ணீர் படக்கூடாது. மொட்டுகள் தோன்றிய பிறகு குறைந்தபட்ச வெளிச்சம் அறைக்குள் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும்.

0: காளானின் விளிம்புகள் உள்பக்கமாக வளைந்திருக்கும் போது அறுவடை செய்ய வேண்டும். விளிம்புகள் விரிந்துவிட்டால் தரம் குறைந்துவிடும். காளானை இழுக்காமல் லேசாக சுழற்சி பறிக்க வேண்டும். அறையின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸுக்கு மேல் செல்லாமல் இருக்க கூரையில் தென்னங்கீற்று அல்லது ஈரமான சாக்குகளை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வேளாண் அறிவியல் நிலைய மையங்களில் காளான் வளர்ப்பு குறித்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. வீட்டிலிருந்தபடியே நமது வருமானத்தை பெருக்கிக் கொள்ள இது ஒரு மிகச்சிறந்த வழிமுறையாகவும் சிறு தொழிலாகவும் விளங்குகிறது. பயர் வகை பயிர்களில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் அறிகுறிகளாவன. முதலில் வட்டவடிவ சிவப்பு கலந்த பழுப்பு நிற புள்ளிகள் இலைகளின் மேற்பரப்பில் காணப்படும். இவை நாளடைவில் வளர்ந்து ஒழுங்கற்ற பழுப்பு நிற கோடுகளை உண்டாக்கும். பாதிக்கப்பட்ட இலைகள் முதிர்ச்சி அடையும் முன் காய்ந்து உதிர்ந்துவிடும். காய்களின் மேல் நீர் கோர்த்த மாதிரியான குழி விழுந்த புள்ளிகள் காணப்படும். பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த 500 மில்லிகிராம் விதைகளை 1 லிட்டர் ஸ்ட்ரெப்டோசைக்ளின் திரவத்தில் அரை மணி நேரம் ஊற வைத்து விதைக்க வேண்டும். வயலில் நோய் தென்பட்டவுடன் ஸ்ட்ரெப்டோசைக்ளின் 100 மில்லிகிராம் மற்றும் காப்பராக்சி குளோரைடு 75% WP 3 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 74 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 66% முதல் 83% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிக

குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 64 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 34 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 55 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: நேர்களே, இன்று காலை 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். மாநிலம்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை

0: பிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000 கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர் பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.

0: வந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
3: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
2: நேரம் 6:55 நிமிடம். நேர்களை கேட்கலாம்.
6: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். உலகளவில் ஈரநிலங்களை பாதுகாக்கும் முக்கிய சர்வதேச உடன்படிக்கை ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லாண்ட்ஸ் ஆகும். இந்த ஒப்பந்தம் 1971 ஆண்டு ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் கையெழுத்திடப்பட்டது. உலகளவில் தற்போது ஈரநிலங்கள் 12 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது. ஆனால் கடந்த 300 ஆண்டுகளில் உலகின் 35 விழுக்காடுக்கும் மேற்பட்ட ஈரநிலங்கள் அழிந்துவிட்டன என்றே ஆய்வுகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் முக்கியமான ஈரநிலங்களாக பாயிண்ட் காலிமர் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரி, பள்ளிக்கரணை மார்ஸ்லேண்ட், வேம்பநாடு லேக் மற்றும் கூந்தன்குளம் பேட் சாஞ்சுரி ஆகியவை இருந்து வருகிறது. ஈரநிலங்கள் இயற்கையான ஃப்ளட் பஃபர்ஸ் ஆக செயல்படுகின்றன. அவை அதிகமான மழைநீரை சேமித்து வெள்ள பாதிப்புகளை குறைக்கிறது. ஈரநிலங்கள் இயற்கையான நீர் வடிகட்டி அதாவது நேச்சுரல் வாட்டர் ஃபில்டர்ஸ் ஆக செயல்படுகின்றன. அவற்றில் உள்ள தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது மற்றும் நச்சுப் பொருட்களை உறிஞ்சுகிறது. இதன் மூலம் நீரின் தரமும் மேம்படுகிறது. உயிரின பல்வகமையை இது பாதுகாக்கிறது. ஈரநிலங்கள் ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு வாழிடமாக விளங்கி வருகிறது. உலகின் 40% மேற்பட்ட உயிரினங்கள் தங்கள் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு கட்டத்தில் ஈரநிலங்களையே சார்ந்திருக்கின்றன. பல இடம்பெயரும் பறவைகள் ஆண்டுதோறும் ஈரநிலங்களை பயன்படுத்துகின்றன. உதாரணமாக கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தென்னிந்தியாவின் முக்கிய பறவைகள் இனப்பெருக்கம்

0: மையங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. ஈரநிலங்கள் மீன்கள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கு இனப்பெருக்க இடமாகவும் வளர்ச்சி மையமாகவும் செயல்பட்டு வருகிறது. இதனால் உள்ளூர் மீனவர்கள் மற்றும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் இது உதவி வருகிறது. முக்கியமானதாக, ஈரநிலங்கள் அதிக அளவில் கார்பனை சேமிக்கும் இயற்கை அமைப்புகளாக விளங்கி வருகிறது. உலகளவில் ஈரநிலங்கள் நிலத்தில் சேமிக்கப்படும் கார்பனின் சுமார் 30% வரை சேமிக்கின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் காலநிலை மாற்றத்தை குறைப்பதில் ஈரநிலங்கள் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்று ஈரநிலங்கள் பல காரணங்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. நகரமயமாக்கல், தொழிற்சாலை கழிவுகள் கலப்பு, குப்பைகள் கொட்டுதல், நில அபகரிப்பு மற்றும் காலநிலை மாற்றம் மூலமாக ஈரநிலங்கள் மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளாகி வருகின்றது. உதாரணமாக, பள்ளிக்கரணை ஈரநிலம் கடந்த சில ஆண்டுகளில் தனது இயல்பான பரப்பளவில் பெரும்பகுதியை இழந்துள்ளது. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்களை ராம்சார் சைட்டாக அறிவிப்பதன் மூலம் அந்த ஈரநிலங்களின் வளங்களையும் ஈரநிலம் சார்ந்த வாழ்வாதாரங்களையும் நம்மால் பாதுகாக்க முடியும். இந்தியாவில் தற்போது 98 ராம்சார் தலங்கள் உள்ளன. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவில் அதிக ராம்சார் தலங்கள் கொண்ட ஒரு மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இந்திய அரசு தேசிய ஈரநில பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஈரநிலங்களை பாதுகாப்பதில் மிகுந்த பங்காற்றி வருகிறது. நகர கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை ஈரநிலங்களில் கொட்டாமலும் கலக்கப்பட விடாமலும் தடுப்பதன் மூலம் ஈரநிலங்களை நம்மால் பாதுகாக்க முடியும். உள்ளூர் மக்கள், மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் ஈரநில பாதுகாப்பில் முக்கியத்துவம் காட்டி அதன் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மூலமாகவும் தனிநபர் மாற்றம் மூலமாகவும் ஈரநிலங்களை நம்மால் பாதுகாக்க முடியும். ஈரநிலங்கள் இயற்கையின் மிக முக்கிய சூழியல் அமைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது. எனவே இத்தகைய ஈரநிலங்களை பாதுகாப்பது என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல, மனித சமுதாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். ஈரநிலங்களை காப்போம், நீரையும் இயற்கையையும் காப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே. ரூஜன் அவர்கள்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் தமிழே அமுதே நிகழ்ச்சி. ஆசாரக்கோவை வாழ்வியலின் வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து தமிழே அமுதையில் நம்ம தினமும் தமிழ் இலக்கியத்தில் நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதான் கேட்டுட்ருக்குறீங்க. ஒழுக்கங்களோட தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆசாரக்கோவை. இதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து நம்பினாங்க, பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் பண்பு போச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம திரும்ப பெற முடியும்? அந்த பண்பையும் ஒழுக்கத்தையும் ஒரு நூலாக கோர்த்து நமக்கு பரிசாக கொடுத்தவர் தான் பெருவாயின் முள்ளியார். ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவை என்றால் வரிசை, அதாவது வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களோட வரிசை தான் இந்த ஆசாரக்கோவை. ஒழுக்கத்தோட முக்கியத்துவம் இதில் நிறையவே சொல்லப்பட்டிருக்குது. நம்மளோட கையில் இருக்கக்கூடிய படங்களில் ஒரு வரி இருக்கும், ஒழுக்கம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஆதாரங்கள் அப்படின்னு. இதை ஏன் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டிடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அப்படி ஒரு மனுஷன் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா இந்த ஒழுக்கங்கள் தான் அஸ்திவாரமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம டிசிப்ளின் அப்படின்றத ஏதோ ஒரு பள்ளிக்கூட கட்டுப்பாடாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் ஆசாரக்குவை ஒழுக்கத்தை ஒரு கலையாக பார்க்குது. நாம் எப்படி சாப்பிடணும், எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் போடணும், பெரியவங்களை எப்படி மதித்து நம்ம நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் ஒரு நாகரிக வந்து இருக்கிறத சொல்லுது இந்த நூல். அது மட்டும் இல்லாமல் ஆசாரக்கோவையோட சிகரமே அதோடைய முதல் பாடல் தான் அப்படின்னே பார்க்குறாங்க. ஒரு நல்ல மனுஷன் உருவாக 8 விதைகள் வந்து தேவையாம். அது என்னெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்றி அறிதல், அதாவது நமக்கு ஒருவர் செய்த உதவியை சாகும் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. பொறை அப்படின்றது பிறர் செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்துக்கொள்ளக்கூடிய நிதானம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். அதே மாதிரி கசப்பான உண்மைகளை கூட இனிமையாக சொல்லக்கூடிய பக்குவம் ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு உயிருக்கும் மனதாலேயோ செயலாகவோ துன்பம் தராமல் இருக்கிறதும் இன்னா செய்யாமை அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் புத்தக அறிவு மட்டும் இல்லாமல் எது சரி எது தப்பு அப்படின்ற கூடிய பிரித்தறியக்கூடிய அறிவு இந்த கல்வி மூலமாக நம்ம வந்து கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தோடு இணைந்து வாழ எப்படி வாழணும், மற்றவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படின்றத ஒப்புரவில் சொல்ல

படுது. சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனாக அறிவுடைமையாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீய பழக்கம் இருக்கக்கூடியவங்க அதை தவிர்த்துட்டு நல்ல பண்பு உள்ளவர்களோட நட்பு பாராட்டணும் அப்படின்னு, நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னும் சொல்லப்படுது. அதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஆசார கோவையை பின்பற்றினாலே ரொம்பவே அழகாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவசர உலகத்தில் நாம் பல நேரங்களில் அடிப்படை நாகரிகங்களை வந்து மறந்துடுறோம். ஆசார கோவையை சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு கூட பொருந்தக்கூடிய வகையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. உணவு உண்ணும்போது அமைதியாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தூய்மையை வந்து கடைபிடிக்கிறது, பேணுறது, பெரியவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது நமக்கு என்ன லாபம், நம்மளுடைய இமேஜ், அதாவது நம்ம மீதான மதிப்பு சமூகத்தில் உயரும், மன அழுத்தம் குறையும். ஒரு ஒழுக்கமான மனுஷனை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறையான ஆற்றல் வந்து இருக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கட்டாயமாக இருக்கும். பெரியவர்களோ இளைஞர்களோ இந்த ஆசார கோவை அப்படின்றது ஏதோ ஒரு பழங்காலத்து புத்தகம்லாம் கிடையாது, அது நம்மளுடைய வாழ்வை செதுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருந்துட்டுருக்குது. ஒழுக்கம் அப்படின்றது கடினமான பாதை கிடையாது, அது ஒரு பாதுகாப்பான பாதையாகவும் இருக்குது. நம்மளுடைய

0: அழுத்தம் குறையும். ஒரு ஒழுக்கமான மனுஷனை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறையான ஆற்றல் வந்து இருக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கட்டாயமாக இருக்கும். பெரியோர்களோ இளைஞர்களோ, இந்த ஆசார கோவை அப்படின்றது ஏதோ ஒரு பழங்காலத்து புத்தகம்லாம் கிடையாது, அது நம்மளுடைய வாழ்வை செதுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருந்துட்டுருக்குது. ஒழுக்கம் அப்படின்றது கடினமான பாதை கிடையாது, அது ஒரு பாதுகாப்பான பாதையாகவும் இருக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த 8 நல்ல விஷயங்களை குறைஞ்சது 2வது கடைபிடிக்க தொடங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் ரொம்ப அருமையானதாக நமக்கு தெரியும். இன்னைக்கு தமிழை அமுதே நிகழ்ச்சியில் ஆசாரக்கோவையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து அனிருத், இசையில் சூப்பர் சுப்பு வரிகளில் அனிருத் மற்றும் அவங்களுடைய குழு சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: நினைச்சுண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன். டைகர் கா ஹுக்கும்.

0: எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், இந்த மூன்றாலையும் நம்ம வரவேற்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாயிரும். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கிச்சனில் பிஸியாக இருந்தாலும் சரி, உங்கள் கூடவே ஒரு தோழனாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நெல்லை பண்பலை 102.6 இந்த ஒரு மணி நேரம் கேட்க போகிறீங்க. வணக்க பரணி நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகோமதி.
1: Let's go.

7:08 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. விடியல் அப்படின்றது வெறும் பொழுது மட்டும் கிடையாது, அது நமக்கான இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். தோல்விகளை துடைத்து எரிஞ்சிட்டு வெற்றியை நோக்கி ஓட தயாராக இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனை மாதிரி இந்த பொழுதை நாம் வந்து நல்ல

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: வணக்கம் பரணி. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இருந்து. கங்கை கொண்டான் உப மின் நிலையத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 16ஆம் தேதி நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இருக்கிறதுனால காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா

சீவலப்பேரி, கங்கை கொண்டான், பாலாமடை, 14 பேரி, குப்பக்குறிச்சி, பருத்திக்குளம், துறையூர், ராஜாபதி, வெங்கடாச்சலபுரம், ஆலடிப்பட்டி, அல்லவந்தான்குளம், செழியநல்லூர் இந்த பகுதிகளில் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சி சட்டு சட்டுன்னு மின்சாரம் சார்ந்த வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. நேரிலேயே இன்னைக்கு காலையில் 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு அப்படின்றது புத்தக அறிவா அனுபவ பாடமா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனை தொடர்ந்து கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அதனை தொடர்ந்து வணக்கபரணி நிகழ்ச்சியோடு இணையலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்ட காலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3ஆம் கட்டமாக 17ஆம் தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18ஆம் தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5ஆம் கட்டமாக 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்.

0: அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 ஆம் ஆண்டிலேயே இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.

அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை ஹுவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன் கோ.
6: சரி சரி,
7: 7:25 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு காரக்குறிச்சி கிருஷ்ணன் அவர்கள் நம்மளோட இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வானொலி அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. வணக்கம் காரக்குறிச்சி கிருஷ்ணன் சார். வணக்கம் காரக்குறிச்சி கிருஷ்ணன் சார்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் வானொலியை சாரும். வணக்கம்.
7: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கிறோம். அப்படியே சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில வானொலி வந்து என்னெல்லாம் கத்துக் கொடுத்துருக்கு, எந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
8: எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து வானொலி கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காரக்குறிச்சி மண்பாண்ட சொசைட்டியில வேலை பார்க்கேன். அதனால தான் நான் ஓப்பனிங்ல சொல்லுவேன், மண்ணையும் பொன்னாகூர்லேருந்து காரக்குறிச்சி கிருஷ்ணன் பேசுறேன் அப்படின்னு.
7: எனக்கு
8: என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வானொலி கேட்டுக்கிட்டே இருக்கிறது என் வேலைக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு திருப்பி எங்கேயாவது சில நேரம் என்னன்னா, எந்த ஊருக்கு போனாலுமே கையில ஒரு வானொலியோட தான் போவேன். சிலவங்க என்னன்னா ஆளு தேடி வந்து அப்படிம்பாங்க.
7: அப்படி
8: ஏன்னா அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, அது கேட்கல அப்படிங்கிற போது, செய்திகளா இருந்தாலும் சரி பாட்டுகளா இருந்தாலும் சரி, இதுல என்னன்னா வானொலி மாதிரி ஒவ்வொரு அறிவிப்பாளரும் எங்களுக்கு வந்து குருவு மாதிரி. என்னதான் தங்க விளக்காக மண்ணு விளக்காக இருந்தாலும் தூண்டுறது வந்து வானொலியும் அறிவிப்பாளர்களையும் என்னைக்கும் மறக்க முடியாது.
7: அருமை.
8: இது ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு ஆனந்த பூங்காற்று ஒன்று, அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆசிரியர் இருந்தாங்க. ஒண்ணு அவங்க சந்திரபுஷ்பம் பிரபு, இன்னொன்னு வந்து உமா கனகராஜ். அவங்க மற்ற அறிவிப்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்த உடனே என்னன்னா, அண்ணா வந்துட்டாரு நகைச்சுவை செல்வ அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அது நம்ம உற்சாகப்படுத்தப்படுத்த பாத்தீங்கன்னா அந்த வானொலி அந்த மாதிரி கேட்க எப்படின்னு, ஒரு நாள் சாப்பாடு கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா வானொலி கேட்காம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்.
7: சரி,
8: ஆனா அந்த வானொலி கேட்டு என்னன்னா, ஒரு மேடையில வந்து 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வந்து கத்து கொடுத்தது. அத கூட சில நேரத்துல வானொலி பெற்றதுனால தாயானால் எனக்கு அறிவு ஊட்டியிருந்தால் வானொலி ஒரு தாயே அப்படின்னு இருக்கேன். ஏன் அப்படி கேட்டா அறிவு

0: அறிவும் ஊட்டணும். அப்ப அறிவு ஊட்டுது என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி வந்து அந்த கடமையை வந்து நம்மளுக்கு செய்யுது. எளிமையாக நிறைய இதுல இருந்து நான் போகக்கூடிய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இனி யாருன்னு தெரியாது. இந்த வானொலி என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காடு குறிச்சு அப்ப இந்த ரேடியோல பேசுவாரு அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி தந்தது இந்த வானொலி. அதே மாதிரி ஒரு மேடையில பேசும்போது கூட நீங்க சொன்ன மாதிரி, நம்ம மண்ணையும் பொன்னாக்கு ஊர்ல இருந்து காரு குறிச்சு கிருஷ்ணன் பேசுறாரு அப்படிங்கும்போது ஒரு கைத்தட்டு.
1: ஓ ஏ இவர்தான் அந்த காரு குறிச்சு கிருஷ்ணனா, தேடிட்டு இருந்து ரொம்ப நாள் அப்படின்னு
0: அப்படிங்கும்போது அங்க ஒரு கைத்தட்டு. இன்னொன்னு என்ன சொல்ல போனா, பிரபுகள்லாம் சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் உதவி செய்யறதுனால ஒரு விருது கொடுத்ததுக்கு நீ வானொலி மூலமே பாச பறவைகள் மூலமே கூட்டு போயிருந்தாங்க. அவரு பெரிய ஓனர், ஆனா அவர் என் கைய பிடிச்சிட்டு சொல்லாரு, நான் உங்க ரசிகர்
1: அப்படின்னாரு.
0: அந்த ரசிகர்னு அவர் சொல்லுக்கு எனக்கு கண்ணீர் வந்து, அன்னைக்கு அந்த பெருமையும் வாங்கி தந்தது வானொலி. அதான் நான் முதலே சொன்னேன், வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும், வாங்கி தந்த பெருமை எல்லாம் வானொலியை சாரும் அப்படின்னு.
1: சூப்பர் சூப்பர். அப்படியே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படின்னா அந்த வானொலியால எனக்கு கிடைச்சது, இது என்ன வாழ்க்கையில மறக்கவே முடியாதுன்னா என்ன நிகழ்வு சொல்லுவீங்க?
0: நிறைய நடந்திருக்கு. அதுல ஒண்ணு கேளுங்க என்னன்னா, நிறைய பேர் எனக்கு பொண்ணு தர மாட்டேன்னாங்க. யாரு கேட்டாலும் இந்த பையன் வானொலியில பேசுவோம் நல்ல பையன் அப்படின்னு எங்க மாமாவே தேடி வந்து பொண்ணு கொடுத்தாரு.
1: ஓ அதனாலதான் உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில.
0: வானொலி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, எல்லா வீதியிலுமே வந்து சகலகலா வல்லவன் சொல்ல மாதிரி வந்து அறிவு ஊட்டியிருக்கு. சில நேரத்துல டென்ஷனா இருக்கும்போது ஒரு பாட்டு வரும்போது, சில நேரத்துல நீங்களே ஒரு கருத்துக்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, வானொலி வந்து பாத்தீங்கன்னா சகலகலா வல்லவன் அதுல ஒரு ரசிகரா இருக்கிறது எனக்கு பெருமை. எனக்கு மட்டுமல்ல நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர். இப்ப வானொலி வந்து 90 வருஷத்தை கடந்து நிக்குது, என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இன்னும் 90 வருஷம் இல்ல, இன்னும் 1000 வருஷம் கடந்தாலும் சரிதான். என் பேரன் பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா வந்து வானொலி நேயர், நானும் வானொலி நேயருன்னு இன்னும் அடுத்தள உங்களை மாதிரி ஒரு அறிவிப்பாளர் வந்து என் பேரன் பேச்சுட்டே பேச்சு எடுப்பாங்க, அன்னைக்கு அதை சொல்லுவாங்க அவங்க.
1: சூப்பர் சூப்பர். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்.
0: உண்மையிலே வானொலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எந்த இதுவுமே கிடையாது மாதிரி டென்ஷன் இல்லாம, ஏன் பிடி சுத்து சொகதிலிருந்து பெட்டிக்கடையில இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் வானொலி கேட்காத ரசிக்காத ஆளே கிடையாது. அதுல ஒரு ரசிகங்கிறது எனக்கு ஒரு பெருமை.
1: சூப்பர் சூப்பர். நன்றி காரக்குறிச்சி கிருஷ்ணன் சார், உங்களுடைய வாழ்க்கையில வானொலியோட பயணத்தை ரொம்ப அருமையா அட்டகாசமா பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி, வணக்கம்மா.
1: நன்றி. இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி கிருஷ்ணன் அவங்க வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் வானொலி வந்து எவ்வளோ தூரம் வந்து கை கொடுத்து அவங்கள தூக்கி விட்டுச்சு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. அமரன் திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் கபில் கபிலன் பாடியிருக்கிறாங்க, ரக்ஷிதா சுரேஷ் இணைந்து பாடியிருக்கிறாங்க, ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்கிறாங்க. பாடல் இதோ உங்களுக்காக கேட்டிருச்சிங்க.

வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 7:34 ஆயிட்டுருக்கு. பண்பலை 102.6 இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாளையங்கோட்டை சமாதானபுரம் குக்கரக்குளம் துணை மின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய 16-ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சனிக்கிழமை, மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் பாதுகாப்பு கருதி மின் விநியோகம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஎம் சத்திரம், கிருஷ்ணாபுரம், கட்டபொம்மன் நகர், செய்திங்கநல்லூர், அரியகுளம், மேலக்குளம், நடுவுக்குறிச்சி, ரஹ்மத் நகர், நீதிமன்ற பகுதி, சாந்தி நகர், சமாதானபுரம், அசோக் திரையரங்கம் பகுதி, பாளை மார்க்கெட் பகுதி, திருச்செந்தூர் சாலை, கான்சாபுரம், திம்மராஜபுரம், பொட்டல் படப்பக்குறிச்சி, அதே மாதிரி திருமலை கொழுந்துபுரம், மணப்படை வீடு, கீழநத்தம், பாழை பேருந்து நிலையம், முருகன்குறிச்சி, திருநெல்வேலி சந்திப்பு, கொக்கரக்குளம், மீனாட்சிபுரம், வடக்கு மற்றும் தெற்கு புறவள்ளி சாலை, வண்ணாரப்பேட்டை முழுவதும், இளங்கோ நகர், பரணி நகர், திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மேரி சர்ஜன்ஸ் பள்ளி வரையிலான திருவனந்தபுரம் சாலை, பாளை புதுப்பேட்டை தெரு, சுப்பிரமணியபுரம், மாருதி நகர், இந்த பகுதிகளெல்லாம் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுபலாஷினி பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்டு ரசிங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. காய்கள் பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்கு விற்குது அப்படின்ற சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. கிலோ ஒன்றுக்கு தக்காளி 42 ரூபாயில் கிடைக்குது, கத்திரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாயில் கிடைக்குது, பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 26 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாயில் கிடைக்குது, சின்ன வெங்காயம் 64 ரூபாயில் கிடைக்குது, கோவைக்காய் 45 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் 48 ரூபாய், சௌச்சவ் 44 ரூபாய், முட்டைக்கோஸ் 35 ரூபாய், பூண்டு கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாயில் கிடைக்குது, சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கரணைக்கிழங்கு 100 ரூபாய், சிறுகிழங்கு 60 ரூபாயில் கிடைக்குது, பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது, நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது, எலுமிச்சை 90 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாச்சி 70 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், திராட்சை கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், சாத்துக்குடி 100 ரூபாய், ஆரஞ்சு பழம் 120 ரூபாய், மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாயிலையும் கிடைக்குது, 100 ரூபாயிலையும் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக, அறிவு வரிகளில் அந்தோணிதாசன் அனிருத் பாடியிருக்கிறாங்க, அனிருத் இசையமைச்சிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்க, விடாமுயற்சி திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

0: நாள்.
1: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:45 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததும் ஒரு பவர் கட் இருக்குது. திருநெல்வேலி கிராமப்புற கோட்டை செயற்பொறியாளர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது கரந்தானேரி, மூன்றடைப்பு, வன்னிக்கோணந்தல், மானூர் மற்றும் மூலக்கரப்பட்டி உபமண் நிலையங்களில் நாளைக்கும் மதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா, மானூர், மாவடி, தெற்குப்பட்டி, களக்குடி, எட்டாங்குளம், காணார்பட்டி, பிள்ளையார்குளம், சிங்கநேரி, அம்பலம், திடியூர், மூன்றடைப்பு, பானாங்குளம், அம்பூரணி, தோட்டாக்குடி, பத்தினப்பாறை, மருதகுளம், வன்னிக்கோணந்தல், மூவிருந்தாளி, தேவர்குளம், முத்தமாள்புரம், கண்ணாடிக்குளம், மருங்காலங்குளம், தெற்கு பனவடலி, நரிக்குடி, மூலக்கரப்பட்டி, இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டக்கூடிய மையத்தில் மாதந்தோறும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை நடைபெறுதாம். இங்கே வந்து தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழே மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டக்கூடிய மையத்தில் பதிவு செஞ்சு எந்தவித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் பல வருஷங்களாக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதவித்தொகை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதில் 9ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் தோல்வியுற்றவருக்கு மாதம் 200 ரூபாய், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300 ரூபாய்ன்னு ஒவ்வொரு வகுப்புக்கும் கொடுத்துட்ருக்கிறாங்க. இதை வந்து வேலைவாய்ப்பற்ற ஒரு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த தொகை நேரடியாக மனுதாரர்களோட ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் வந்து வர வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பக்கூடியவங்க மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செஞ்சு 5 ஆண்டுகளுக்கு மேலே காத்திருப்பவராக இருக்கணும். தொடர்ந்து பதிவினை அவங்க ரினுவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் 45 வயதுக்கு மிகாமலும் ஏனையோர் 40 வயதுக்கு மிகாமலும் இருக்கணும். மனுதாரரோட குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 மிகாமல் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் இந்த நகலோட அங்கே கிடைக்கும் நமக்கு வந்து தொலைதூர கல்வி அஞ்சல் வழி மூலம் கல்வி கற்றவங்க உதவித்தொகையும் பெறலாம். ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வருவாங்க தொடர்ந்து 3 வருஷம் வரைக்கும் உதவித்தொகை பெற 4வது தேதி வரைக்கும் வங்கிகளில் குறிப்புகள் இடப்பட்ட வங்கிக் கணக்கு புத்தக நகலோட சுய உறுதிமொழி ஆவணத்தையும் பூர்த்தி செஞ்சு மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல்

மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்புற்ற உதவித்தொகையும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் உதவி கோரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேவைப்பட்டவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வருது பாடல் உங்களுக்காக, கங்குவா திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. ஆதி நாராயணா பாடல் வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களை இனி கேட்கலாம்.
0: இன்றைய குறுஞ்செய்தி.

0: காலை வணக்கம் மன்னா. மன்னா மன்னா மன்னா,
1: என்ன என்ன எனது கடமையில் இருந்து தட்டியளிக்கிறார்?
0: இந்த தூங்கும் கடமையில் இருக்கும் ஆர்வத்தை நம் மன்னர் போரிடுவதில் காட்டினால் எவ்வளவு நன்றாக இருக்கும்?
1: என்ன கூறினீர்?
0: இல்லை மன்னா, ராஜமாதா மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். மன்னா,
1: என்ன மெசேஜ் அனுப்பி இருக்கிறார்?
0: அரசவையில் வேலை நேரத்தில் இப்படி அரியணையில் குரட்டை விட்டு உறங்குகிறாயே. 23 எலிகேசி, இது சரியா? உன்னை நம்பி நாடே இருக்கிறதடா.
1: என்ன தாவா?
0: என்ன, நான் கூறவில்லை மன்னா, ராஜமாதா தான் மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். இதோ மொபைலை பாருங்கள்.
1: ஆமாம், ராஜமாதா தான் அனுப்பியிருக்கிறார். அதற்குள் நான் உறங்கியது ராஜமாதாவிடம் யார் போட்டு கொடுத்திருக்கிறார்கள்? எனது அரசவையில் இருந்து கொண்டு ஒற்று வேலை பார்க்க வந்த துரோகி யார் எனக்கு இப்போதே தெரிந்தாக வேண்டும்.
0: மன்னா, அதை பின்பு கண்டுபிடிக்கலாம். முதலில் உறங்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்ற யோசனையை கண்டுபிடியுங்கள்.
1: மந்திரியாரே, ராஜமாதா கூறியதில் சிறிது உண்மை இல்லாமல் இல்லை. அயற்சியில் ஏதோ சற்று உறங்கிவிட்டேனாம். அதை இப்படி கூறுகிறார்கள். இனி இரவில் இந்த சமூக ஊடகங்களில்

0: உலாவுவதை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: மன்னா, தாங்கள் மட்டுமல்ல மன்னா, நமது இந்தியாவில் 84% பேர் இரவு உறங்க செல்வதற்கு முன் இப்படி செல்போனை பயன்படுத்துவதாக ஒரு தனியார் நிறுவனம் ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கை வெளியிட்டுள்ளது.
0: அப்பாடா, நல்ல வேலை, நான் மட்டும்தானோ என்று பயந்து விட்டேன். என்னை போலவே 84% பேர் இருக்கிறார்கள்.
1: அதிலும் இதில் பெரும்பான்மையானோர் 30 வயதுக்கு உட்பட்டோராம். 58% பேர் இதில் 11 மணிக்கு மேல்தான் உறங்கவே செல்கிறார்களாம். அதிலும் 44% பேர் தூங்கி எழுந்தாலும் சோர்வாக உணர்வதாகவும், 59% பேர் நாள் முழுக்க தூக்க கலக்கத்திலேயே அலுவலகத்தில் இருப்பதாகவும் இந்த ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது.
0: ஏதோ நான் மட்டும்தான் அரியணையிலும் அமர்ந்து உறங்குகிறேன் என்று நினைத்தேன். அலுவலகங்களில் கூட பல இந்தியர்கள் உறங்குகிறார்கள் என்பது இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். ஏதோ நம்முடன் கூட்டணி சேர ஆட்கள் இருக்கிறார்கள்.
1: ஆமாம், நல்ல கூட்டணி தான்.
0: மந்திரியாரி, அப்படியில் இதற்கு தீர்வே கிடையாதா?
1: மன்னா, இதற்கு தீர்வையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
0: அப்படியா, கூறுங்கள், கேட்போம்.
1: ஆம் மன்னா, 8 மணி நேரம் அல்லது குறைந்தது 6 மணி நேரமாவது நன்றாக உறங்க வேண்டும். அதுதான் இதற்கான ஒரே தீர்வு. நிம்மதியான உறக்கத்தில் உங்களது உடல் ஓய்வெடுப்பது மட்டுமில்லாமல் தோல் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறதாம். ஏனென்றால் நாம் உறங்கும் நேரத்தில் தான் நமது தோலில் இருக்கும் செல்கள் வேலை செய்கின்றன. எனவே தோல் நோய் பிரச்சனை இருப்பவர்கள் கூட சரியான நேரத்திற்கு உறங்க செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள்.
0: சரி சரி, நாளை முதல். இல்லை இல்லை இல்லை இல்லை, இன்று முதல் நான் உறங்கப் போகிறேன், தினமும் அரியணையில்.
1: மன்னா,
0: அட்டங்கு சிலிப்பாகிவிட்டது மந்திரியாரி. இனி தினமும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க 6 மணி நேரம், இல்லை இல்லை இல்லை 8 மணி நேரம் தூங்கப் போகிறேன்.

வணக்கபரணி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு கேட்டுட்ருக்குறீங்க. அதிகரித்து வரக்கூடிய வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் குறித்தான ஆலோசனைகளை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல் 500 ஹெக்டேர்லேயும், பயிர் வகை பயிர்கள் 500 ஹெக்டேர்லேயும், பருத்தி 70 ஹெக்டேர்லேயும் பயிரிடப்பட்டு வளர்ச்சியிலிருந்து அறுவடை வரையிலும் நிறைய வளர்ச்சி நிலையில் வந்து இருக்குது. அதிகரித்து வரக்கூடிய வெப்ப அலை வெப்ப நிலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்துட உகந்த பயிர்களை தேர்ந்தெடுங்க. அதே போல் நீரை பயன்படுத்தும் முறை எப்படி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. பயிருக்கு வந்து அதிகாலை இல்லாட்ட மாலை வேலைகளில் பயிருக்கு நீர் பாய்ச்சணும். நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் விவசாயிகள் வயல்வெளிக்கு செல்றதை தவிர்த்தா நல்லது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது மட்டுமே உரம் பூச்சி மருந்தை வந்து தெளிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மண்ணோட ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்க இடுதல் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நிழல் வகை அமைக்கிறதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோடை உழவு அப்படின்றது வெப்பமான கோடை காலத்தில் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி ஆழமாக உழவு செய்கிறது. பருவமழைக்கு முன்பே கோடை உழவை மேற்கொள்றது மூலமாக பூச்சிகளோட கூட்டுப்புழுக்கள் பல்லாண்டுகள் களைகளோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதனால் அதையும் நீங்கள் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விவசாயிகள் நீர் இருப்பை பொறுத்து வறட்சியை தாங்கக்கூடிய வளரும் பயிர்களை தேர்ந்தெடுங்க. சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், மூடாக்க அமைத்தல், பிபிஎஃப்எம் தெளித்தல் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றினீங்க அப்படின்னா வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிறைவான தகவலோட உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோட் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில, யுவன் சங்கர் ராஜா, ராஜா பவதாரணி இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. கபிலன் வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக வூஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:03 ஆயாச்சு. திரையறி நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
2: நான் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. ஜெமிமா,
1: சொல்லுங்க.
2: நேயர்களுக்கு நம்ம வந்து திரையறிவு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக, அதாவது பாடலோட இடைப்பட்ட வரிகளாகட்டும், அல்லட்டா பாடலோட முதல்ல வரக்கூடிய இசையாகட்டும், கொடுத்து என்ன படம் என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. இன்றைக்கி நேயர்கள் எதை பற்றி கண்டுபிடிக்க போகிறாங்க?
1: ஸோ அதே தான், நேயர்களை வந்து நம்ம ரொம்பலாம் அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ஏற்ற மாதிரி அப்படி ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டோம்னா போயிடும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால் இன்னைக்கு பாடலுடைய ஆரம்பம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அது என்ன பாடல் என்ன திரைப்படம் மட்டும் சொன்னால் போதும்.
2: மியூசிக்கை வச்சு நீங்கள் என்ன படம் என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1133. இந்த எண்ணுக்கும் கூப்பிடலாம், அல்லட்டா 256-1132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
3: இரு அன்பு உள்ளவங்களுக்கும் இனிய

0: ஆகட்டும் அல்லட்டா பாடலோட முதல்ல வரக்கூடிய இசையாகட்டும் கொடுத்து என்ன படம் என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேயர்கள் எதை பத்தி கண்டுபிடிக்க போறாங்க?
1: ஸோ அதே தான் நேர்களை வந்து நம்ம ரொம்பலாம் அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஏற்ற மாதிரி அப்படி ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டோம்னா போயிடும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால இன்னைக்கு பாடலுடைய ஆரம்பம் தான் பிளே பண்ண போறோம். அது என்ன பாடல் என்ன திரைப்படம் மட்டும் சொன்னா போதும்.
0: மியூசிக்கை வச்சு நீங்க என்ன படம் என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியில அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256113333. இந்த எண்ணுக்கும் கூப்பிடலாம், அல்லட்டா 2561132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம். வாங்க.
2: கண்டுபிடிச்சிருவீங்க.

0: குடிச்சிங்களா
1: மேம்? எனக்கு இந்த வாய்ஸ் இந்த போன்ல இருக்குல்ல அதுல பாட்டு வரவே இல்ல மேம். இன்னொரு வாட்டி வைக்கிறீங்களா?
0: இன்னொரு வாட்டி பிளே பண்றோம்.

0: கேட்டிங்களா? கேட்டிங்களா சந்திரசேகர் சார்? கேட்டுச்சா? சரி, ஓகே. அவங்க லைனில் ஏதோ பிரச்சனை. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்துமா?
2: நான் புதுக்குடியில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
1: கவிதாமா, இப்போ ப்ளே பண்ண அந்த ஆடியோ கேட்டுச்சா?
2: கேட்டேன் மேடம்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க?
0: முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது.
1: ஸோ பாடல் நம்ம கேட்க இருக்கிறோம். என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா, மாவீரன் திரைப்படத்தில் தான் அதிதி சங்கர் சிவகார்த்தியினுடைய குரலில், பரத் சங்கருடைய இசையில், யுகபாரதியுடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எட்டு மணி பத்து நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தெரியற நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையற அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து? அனுஷியாமா, உங்களுக்கான ஆடியோ பிளே பண்ணிடலாமா?

0: அனுஷியாமா, கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: என்ன படம்? அது தெரியுது, படம் பேர் தான் கண்டுபிடிக்க முடியலையா? சரி சரி, சூப்பர். அனுஷியாமா நிகழ்ச்சியில் வந்துட்டு பாடல் சொல்லிட்டீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
0: ஓகே, நிகழ்ச்சியோட நேர்களுடைய இணைப்பில் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன், வந்தவங்க டக்குன்னு கட்டாயிடுச்சு.
1: ஆமாம், நீங்களும் எனக்கு பதில் தெரியும் அப்படின்னா கூட கால் பண்ணலாம். 0462-25611-33 இந்த எனக்கும் வாங்க. நேர் வந்துட்டாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறோம் முருகன் சார். வாகைக்குளம் அனுஷியாமா அந்த பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. படத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா?
2: இல்லையா? இன்னொரு

0: கண்டுபிடிச்சிங்களா? பாட்டை வந்து விழியிலே விழியிலேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: அவங்க அப்ளை சொல்லிட்டு போயிட்டாங்க அஜித் தான்.
0: என்ன படம்?
2: படம் பேரு ராஜாவா?
1: இல்லைங்களே.
2: படம் பேரு படம் இருக்கு,
1: ஆனா ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான்
2: அது.
0: இல்லையே,
1: ராஜாவுடைய தலையில இருக்கும். இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது. ராஜாவோட தலையில என்ன வச்சிருப்பாங்க?
0: கிரீடமா? சூப்பர், நன்றி நன்றி.
1: ரொம்ப அழகாக சொன்னாங்க நேகல். அடுத்து தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ஆடியோஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா
0: அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு.
1: ஸோ பொன்னியின் செல்வன்லேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கிருத்திகா நெல்சனுடைய பாடல் வரிகளில், ரஷிதா சுரேஷ் அவங்களுடைய குரலில், ஏஆர் ரஹ்மானுடைய இசையில். பாடலை தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். 8:30 மறுபடியும் நம்ம தெரியுற நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: scalable framework that treats sustained access to safe indoor temperatures as a public health entitlement to be guaranteed. And finally, the Tribune writes about 61-year-old Narinder Kaur, who scored 77% in the Punjab School Education Board Class 10 Open School Examination after she was encouraged by her sons. The newspaper writes, off studies for 45 years, Punjab woman scores 77%. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to embark on a six-day visit to UAE, the Netherlands, Sweden, Norway and Italy today. Prime Minister says BRICS under India's chairmanship will work together to build a more inclusive world order. Oil marketing companies hike petrol and diesel prices by 3 rupees per litre. Government caps duty-free gold imports at 100 kg under advance authorization scheme. ED arrests Kolkata Police DCP Shantanu Sinha Biswas for running an extortion syndicate. And in Wushu, Aparna Dahiya clinches gold in women's 52kg category in Santa World Cup in Macau. That's all in Morning News. Have a nice day.
2: நீங்க கேட்டிட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: எட்டு மணி 30 ஆயாச்சு. திரையரு நிகழ்ச்சி மறுபடியும் தொடங்கியாச்சு.
4: திரையருவி நிகழ்ச்சியில் இன்னைக்கு திரை சார்ந்த கேள்விகள், அதாவது பாடலோட முதல் வரியை கொடுத்து என்ன படம் என்ன பாடல் இசையை மட்டும் கொடுத்து கேட்டுட்ருக்குறோம். நேயர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு பதில் தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணலாம். 0462251133 இந்த எனக்கும், 2561132 இந்த எனக்கும் அழைக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: யார் இங்கேருந்து?
5: தென்காசிலேருந்து ரவி மேடம்.
3: ரவி சார், உங்களுக்கு நான் ஆடியோ கொடுத்துடலாமா?
5: அம்மி
6: மிதிச்சாச்சு, அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு, புருஷன் கைய கோத்தாச்சு.
4: அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. சரி, அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
4: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
4: மாலினி தேவி, இப்ப கொடுத்த பாட்டு கண்டுபிடிச்சிங்களா?
7: இல்ல, நான் ஆன்லைன்ல கேட்டதால இப்ப தான் நியூஸ் போயிட்டு இருக்கு பாட்டு. இல்ல,
4: சரி ரைட். இப்ப உங்களுக்காக அந்த பாடல ப்ளே பண்றோம், கேளுங்க.
7: ஒலி பரப்புங்க.
6: அம்மி மிதிச்சாச்சு, அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு, புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டும் படி தட்டுங்க.
4: கேட்டீங்களா என்ன படம் என்ன பாட்டு?
7: ஒரு காதல். அது அப்படிதான் ஆரம்பிக்கும் பாட்டு,
4: அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா முதல்ல ஒரு லைன் மெயினா உண்டு. முதல் லைன் வந்து கொஞ்சம் பாட்டு ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கும். இதெல்லாம் கோரஸ், இதெல்லாம் கோரஸா பாடுறது. பாட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும் ஞாபகம் இருக்கா?
3: ஏதோ வரும், நல்லா தாங்க வரும். அது ஏதோ வரும். இந்த மாதிரி இல்லைங்களே,
7: அப்படி வராதா?
3: ஆமா, அதுக்காக தான் எனக்கு கிளாப்ஸ் போடுங்கன்ற மாதிரி
4: சொல்றாங்க. நன்றி, நன்றி. என்ன பாடல்
3: அது பாத்தீங்கன்னா? கும்மி அடி கும்மி அடி கும்மி அடியோன்னு வர அவங்க வேற ஏதோ பாட்டுகள் சொல்லிட்டு போறாங்க இல்லையா? நமக்கு ஒரு நிமிஷம் இந்த பாட்டு தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுதான்.
4: சரி, சூப்பர். அட்டகாசமா கலந்துட்டாங்க மாலினி தேவி அம்மா. அடுத்ததா நிகழ்ச்சியில நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது.
3: அரண்மனை 4 திரைப்படத்தை பாட கேட்கிறோம். விக்னேஷ் ஸ்ரீகாந்தோடைய பாடல் வரிகள்ல கரிஷ்மா ரவிச்சந்திரனுடைய குரல்ல ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில பாடல கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.
5: எட்டு மணி 37 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க தெரியறிவி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? இங்க வணக்கம். வணக்கம்
6: வணக்கம்.
7: வாங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
6: சிவகாசம் தேவிஸ்ரீ பேசுறேன்.
7: தேவிஸ்ரீ அம்மா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
7: காலை வணக்கத்தோட இப்ப உங்களுக்காக நாங்க பாட்டு கொடுக்கறோம், கேளுங்க.
6: போடுங்க.

0: அதுக்குள்ள மியூசிக் போறப்ப கேட்காத என்ன பாட்டு என்ன பாட்டு டீமா உட்காந்து கண்டுபிடிக்கிறீங்க போல இல்லமா.
1: என்ன
2: பா அந்த முதல் வரி எப்படி வரும் அதுலயே வந்து
0: நன்றிமா ரொம்ப அழகா சொன்னீங்க உங்க பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க.
2: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
0: வணக்கம்.

0: வணக்கம்.
1: யார், எங்கே இருந்து?
0: அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார், உங்களுக்கு ஆடியோ கொடுத்துடலாமா?
0: ஆ
1: ஈஸியாக இருக்கும், கண்டுபிடிச்சிருங்க.
0: ஆ

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: மழை
0: ஆ
1: நீ வரும்போது
0: ஆ நான்
1: நான் மறைவீனா, அந்த பாடல்
0: விண்ணோடு மேல
2: ஃபீல் பண்ணி
0: சத்தம்
2: பாடுறாங்க. நன்றி
0: சூப்பர்
2: சார்.
0: சூப்பர் நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது கேட்டு ரசிக்கிறதுக்காக.
2: ஸோ பாடலும் பார்த்தீங்கன்னா குலைபகாவளி திரைப்படத்தில் இருந்தால் கு கார்த்திக்குடைய பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் மெர்வின் சாலமனுடைய குரலில், விவேக் சிவா மெர்வின் சாலமனுடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: எட்டு மணி 44 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம் சார், இப்ப உங்களுக்காக பாடல் பிளே பண்றோம். என்ன படம் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க, சரிங்களா?
2: ஓகே.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன படம்னு?
1: இது இடைக்கால படமா மேடம்?
0: ஆ, இப்ப புது படம் தான், கொஞ்சம் இடைக்காலத்துக்குலாம் முன்னாடி தான்.
1: ரெட் அந்த மாதிரி படம்.
0: தாண்டி வாங்க, இடைக்காலத்தை தாண்டி வாங்க.
2: நான் கூட ரொம்ப பின்னாடி பாருங்களே, இதை க்ளூ கொடுக்கணுமா நினைச்சேன். பரவாயில்ல,
0: சூப்பர் சூப்பர். நன்றி. அந்த இது பாடல் கண்டுபிடிச்சிங்களா?
1: இது வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு.
2: ஆமா,
1: தாமரை வர்றது இந்த பாட்டு. பாடல் வந்து ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வேர்த்தேன், அந்த பாட்டு மேடம்.
2: கிட்டத்தட்ட அந்த பாடலோட லைன் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஆனால் பாடல் வந்து நம்ம யார்கிட்டயாவது தப்பு பண்ணிட்டேன்னா இதை சொல்லிதான்
0: மன்னிப்பாயா? நன்றி சண்முக சுந்தரம் சார், நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. அடுத்த நேயர்
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கேருந்துமா?
3: விஜயாமா,
2: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சிடுறீங்களா?
0: ஈஸியா?

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ரஜினி படம்
0: ஆமாம், ரஜினி படம் தான்மா. கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்ன பாடல் எப்படி ஆரம்பிக்கும்? உங்ககிட்ட இப்படி ஒரு பதில நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் கரெக்ட் தான், அண்ணனோட பாட்டு அப்படின்னு மாதிரி வரும்ல. சூப்பர்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து அந்த பாட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜய் அம்மா நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கமே செய்தே கேட்ட சீதா அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். திரையர்வி நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா உங்க பிரியமான தோழி ஸ்ரீவி கோமதி மற்றும்
1: நான் உங்கள் தோழி ஆ ஜே ஜெயமா செபாஸ்டியன். ஸோ நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பாடலை தொடர்ந்து இன்று ஒரு தகவல் தான் கேட்க இருக்கிறோம், தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே கேட்டீர்கள் திரையறிவி நிகழ்ச்சி, இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: புகைக்கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லோரும் மீன் சாப்பிட்றது உண்டு. கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்கள ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும். வரும்பொழுது மீன் கொண்டுகிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டுது அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர் யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும்போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகில் போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்து தான். அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறகலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகில் ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவு தான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேறு விதமாக அறிவுரை சொல்கிறீங்க.

0: இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசுனா அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தமில்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாராம். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தமில்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசுனதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னானான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: எங்களை இன்னும் சிலருடைய கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 ஆயாச்சு, ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு நாளும் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விதமான தலைப்பில் தான் நேயர்கள்கிட்ட வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்குறோம். ஸோ அந்த வகையை இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான விஷயங்கள், அதுவும் லீவ் விட்டாச்சு, பிள்ளைங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.

அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்டோடைய மனக்குமுறல் அதுவாக தான் இருக்குது. தயவுசெய்து சீக்கிரம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ இதை யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. முன்னாடியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் இருக்கட்டுமே, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வீட்டிலேயே 8 பேர் 11 பேர்லாம் இருக்காங்க. என்னுடைய அப்பா வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா 11 பேர் பிள்ளைங்க. இப்போ அவங்கலாம் எப்படி பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ தான் இந்த கேள்வி என் மனசில் வந்தது. ஆமாங்க, குழந்தை வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது புத்தக அறிவா இல்லை அனுபவ பாடமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கால் பண்ணி சொல்லுங்கள் என் கூட. 0462

0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
1: அதாவது அந்த காலத்துல வந்து அனுபவத்தால தான் குழந்தைங்க வளர்ப்பு வளர்ந்தவங்க. இப்ப வந்து புஸ்தகத்தை வளர்க்க அது சரிசமமா இருக்கு மேடம். எதுவுமே பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த காலத்துல வந்து வைத்தியம், பாட்டு வைத்தியம் எல்லாம் வந்து பார்த்துதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன செய்யணும். உடனே டாக்டர்ட்ட எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. வீட்டுல எல்லாமே அனுபவத்தால என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க வந்து செஞ்சு குழந்தைங்களை எல்லாம் காப்பாத்தினாங்க, குழந்தைங்களை படிக்க வச்சாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. அனுபவம் தான் அப்ப வந்து குழந்தைங்களை வளர்த்து பெரிய ஆளா ஆக்குனாங்க. ஆனா இப்ப வந்து அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம், அந்த பெரியவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க மறுக்கிறாங்க. அவங்க வந்து இந்த புத்தகத்துல உள்ளதான் நல்லா இருக்கும், இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் தான் இதுன்னு புத்தகத்தை பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணு செய்யறாங்க, டாக்டர்கிட்ட போறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. ஆனா ரெண்டுமே சரிசமமா இருக்குங்கிறதா என்னோட கருத்து மேடம். நன்றி, வணக்கம்.
0: சூப்பர் சார், ரெண்டுமே முக்கியம் தாங்க. ரெண்டுமே பிரிச்சு பார்க்க முடியாது. அனுபவ படமும் முக்கியம், புத்தக அறிவும் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
2: அன்பு தோழி ஜெனிமா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசி வணக்கம். நலன்ல அகவரியா?
0: நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
2: அதாவது குழந்தை வளர்ப்பு நம்ம போய் எங்கேயும் போய் படிக்காம செய்யணும். இதெல்லாம் அனுபவ பாடம்.
0: அனுபவ பாடம் தான், எப்படி கேட்டாலும் நான் தான் சொல்வேன்னு
2: சொல்லிட்டீங்க. தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட இதை தாங்கும்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி
2: நன்றிமா, நன்றிமா.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து?
3: ஆஞ்சநேயர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: அந்த காலத்து வளர்த்த குழந்தைகள் நல்ல உழைப்பே உயர்வு என்ற எண்ணத்துல வந்து தாய் தகப்பனுங்க வளர்த்தாங்க. இப்ப வந்து கம்ப்யூட்டர் வேகத்துல போறதுனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கைய கடைபிடிக்க வேண்டியதாயிடுச்சு. எங்க வீட்டுல பல 9 பேர் இருந்தா அந்த 9 பேரும் உழைப்புல குறைஞ்ச ஆள் கிடையாது. படிக்கும் போதே பள்ளியில படிக்கும் போதே சாயந்தரானா வயக்காட்டுல போய் வேலையை பார்ப்போம், அந்த வேலையை பார்ப்போம், இந்த வேலையை பார்ப்போம், தென்னை மரத்துல தேங்காய் கொட்டி போடுவோம், இப்படிங்கிற பல வகையான பாடங்கள் தாய் தந்தைகள் சொல்லி கொடுத்ததுனால இன்று வரைக்கும் நானும் அதே கதை கடைபிடிக்க. இப்ப என் பேரனா அந்த தேங்காவை தூக்கி போடணும்னா போட மாட்டேக்கான்.
0: இப்படி மாறிட்டாங்க,
3: அப்படி போய்கிட்டே இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி. ஸோ இது வரைக்கும் பேசின நேர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் ரெண்டுமே முக்கியம்னு சொல்லியிருக்காங்க, மற்ற எல்லாமே அனுபவம் தாங்க. என்னங்க புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது கால் பண்ணி சொல்லுங்க. நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி முதல் பாடலும் வந்துட்டே இருக்குது. அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில, மதுபாலகிருஷ்ணனுடைய குரல்ல, வைரமுத்துடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க FM Rainbow 102.6 ஓட.

0: 12 மணி 12 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். குழந்தை வளர்ப்பில் தேவைப்படுறது வந்து அனுபவ அறிவா நமக்கு வந்து இல்லைன்னா புத்தக பாடமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறோம். ரெண்டுத்துல எது முக்கியம்ன்ற மாதிரி நிகழ்ச்சியில இணையா அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பாண்டியன் சார் சொல்லுங்க.
1: அதாவது குடும்ப குழந்தைங்களை நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ரொம்ப கவனிச்சுக்கிறோம் பார்த்து வரோம். அந்த விதத்துல குழந்தைங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையோ ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம வந்து அவங்க அனுபவிச்சு அதே சமயத்துல அதை லேர்னிங் ப்ராசஸா மாத்துறதுக்கு தான் நாம முயற்சிக்கிறோம். பொதுவாகவே இப்போ மேலை நாடுகள் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் என்னோட நண்பர்கிட்ட ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்கன்னா என்ன செய்வாங்களாம், எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, பணம் எப்படி கொடுப்பீங்க, ரிட்டர்ன் எப்படி அவங்களுக்கு பேலன்ஸ் எப்படி வாங்குவீங்க, நீங்க நீங்க வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கீங்க, நீங்க எதை வந்து உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பண்ணிக்கிறீங்க, இதைத்தான் முன்னாடி வந்து அவங்க முத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது புத்தக விஷயங்கள் அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் கொண்டு வர முடியும். அதுவும் வந்து பழக்கத்துல வர்ற பழக்க வழக்கத்துல வரக்கூடிய நடைமுறை அனுபவங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம மனசுல வந்து பதியக்கூடிய விஷயமா இருக்கும். அது வந்து பின்னாடி ஒரு காலத்துக்கு நமக்கு உபயோகரமா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம காலகட்டத்துக்கு நம்ம வந்து புத்தகங்கள் தான் வந்து படிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல நாம இருக்கோம். இருந்தாலும் குழந்தைங்களை

0: வந்து நிறைய மற்ற குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி விளையாட விடணும், உறவுகளோட நிறைய பேச விடணும்.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, அனுபவ பாடம் தானே, அதனால புத்தகத்தை படிச்சு வர விஷயங்களை விட அனுபவங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்ன விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் சார், நீங்க ஏற்கனவே திரையர் நிகழ்ச்சியில பங்கு கொண்டீங்க இல்லையா?
2: அதனால
1: திருப்பி வந்துட்டீங்க இந்த நிகழ்ச்சியில நான் பேசியா அப்படின்னு சொல்லிருங்க சார், சொல்லுங்க.
2: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அனுபவ அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கறதுல அப்படின்னு நான் சொல்லிடுறேன் மேம். இப்போ ஒரு புத்தகம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுல சில கருத்துக்கள் அப்படிங்கறது எழுதியிருப்பாங்க, ஆனா அது வந்து எல்லாருக்குமே உகந்த ஒன்னானு கிடையாது. அதே வந்து சினாரியோ பேஸ்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா இருக்கும். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் தவிர்த்து, அந்த அனுபவமாக குழந்தை வளர்ப்புல இருந்து அந்த பசங்களோட பேசி பழகி அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்ன அப்படிங்கறத உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டு, இது எல்லாத்திற்கும் மேலாக அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய குட்டி குட்டி தவறுகள்லாம் திருத்தி நம்மளுடைய பாடத்தை புகுத்தும் பொழுது அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதனால அனுபவ அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் குழந்தைகள் வளர்ப்புல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனாலதான் நம்ம எல்லாருமே குழந்தையா இருந்து இப்போ ஒரு சிறந்த பெயர் சொல்லும் பிள்ளைகளாக நம்ம விளங்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது புத்தக அறிவை விட அனுபவ அறிவு, அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு விசிபிலிட்டி அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே கிரியேட் பண்ணிருக்கு மேம்.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
2: நன்றி மேம்.
1: நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யாருங்க? இந்த வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இந்த சார்?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் சார் சொல்லுங்க.
3: அனுபவம் தான் புஸ்தகத்துல வருதுமா? அனுபவப்பட்ட போய் தானே அந்த புஸ்தகத்துல எழுதி கொடுக்குறாங்க. அதாவது அவங்க சொல்றத கேக்குறதுக்கு ஆள் இல்லாம செய்யாம புஸ்தகத்துல போடுறாங்கம்மா. ஒரு குழந்தைக்கு திடீர்னு விக்கல் எடுக்குதுமா.
1: ஹாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க எல்லு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லு எடுத்து ஒரு தண்ணியில போட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணி அவிச்சு அந்த தண்ணியை கொடுத்தாங்க உடனே விக்கல் வந்து போச்சு. அனுபவ அறிவு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடகம் புத்தகம் எல்லாம் அப்புறம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நேயர்கள் என்ன சொல்றாங்க தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. டாடா திரைப்படத்திலிருந்து ஆஷிக் ஏஆருடைய பாடல் வரிகளில் ஜென் மார்ட்டினுடைய இசையில சத்யநாராயணன், ஜென் மார்ட்டின், மாரியம்மாள், பிரார்த்தனா ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் பாடல் இதோ காற்றலையில் கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட.

0: தவறை ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நெய்லே செவிவழி நுழைந்து உணர்வோடு கலந்து வாழ்வை வண்ணமயமாக்கும் நமது ஆகாஷ்வாணி 89 ஆண்டுகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக தனது 90வது ஆண்டினை தொடர்ந்துள்ளது.

0: பேசிட்டு இருக்கிறோம் நாம ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில. குழந்தைகளை வளர்க்குறதுக்கு வந்து புத்தக அறிவு தேவையா அனுபவ அறிவு தேவையா அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் நிறைய நிகழ் பார்த்தீங்கன்னா அனுபவம் அனுபவம் எப்படி கேட்டாலும் அந்த அனுபவம் அறிவித்தாங்க, அதுதாங்க புத்தகத்திலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சில நிகழ் வந்து ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நீர் யார் எங்கேருந்து கேட்டலாம்? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், யார் எங்கேருந்து?
1: பழங்கிட்ட காமராஜ் திருவள்ளூர்ல இருந்து.
0: சொல்லுங்க சார்.
1: பிள்ளைகள் வளர்க்கறதுக்கு அனுபவ அறிவா வந்து புத்தக அறிவான்னு
0: கேட்டிருக்கீங்க.
1: முதல்ல வந்து அனுபவ அறிவு தான் முக்கியமானது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அனுபவப்பட்டது மூலியமா தான் புத்தகம் அந்த ஏட்டி சுவடு எல்லாம் எழுதுனது. அதன் மூலியமா தான் நம்ம வந்து அவங்க கருத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிவிச்சிட்டாங்க. அந்த அனுபவம் இல்லாம வந்து இந்த புத்தகமோ வேற எதுவுமே வந்துருக்காது.
0: அனுபவ அறிவு தான் முக்கியன்றது உங்களுடைய கருத்தா இருக்கு.
1: ஆமா, அதோட மட்டும் இல்ல, இப்ப வந்து ஒரு பிள்ளைக்கு தொட்டாலாம் நெருப்பு சுடுங்கிறது தெரியும். புத்தகத்துல படிச்சதை பத்தி அந்த பிள்ளைகள் வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிடாது. அந்த பட்ட தெரியலாம் வந்து ஆழமா பதியும். அதனால அனுபவ அறிவு தான் முக்கியன்றது என்னுடைய கருத்து.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: மேடம் காலை பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குமார் தான், மூளையர்பட்டி. மேடம்
0: சொல்லுங்க சார்.
2: எங்க வீட்டுல 6 பேர் மேடம், 5 ஆம்பளை பையங்க, ஒரு பொட்ட
0: பிள்ளை.
2: எங்க அப்பா அந்த காலத்துல அந்த பஸ் வசதிகள் பைக்கு கார் வசதிகள் எல்லாம் கம்மிதான். ஆனா ஊரை விட்டு எங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. ஏன்னா அந்த மூளையர்பட்டி ஊருக்குள்ளேயேதான் குண்டு சுட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா எங்க அப்பா நினைச்சாப்புல இந்த லீவு நாள்ல வண்டியில எங்க எல்லா பிள்ளைகளையும் வண்டியில ஏற்றி போட்டு எங்க தாத்தா வீட்டுக்கு எங்க பாட்டி அவங்கள்ட்ட போகும்போது ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க. அப்பாவை ஏற்றி பேசக்கூடாது, அப்பா கிட்ட விடுங்க, படிப்பு நல்லா வரணும். படிப்பு தான் வந்து இஞ்சுடி புஸ்தகம் உண்டு மேடம், இப்ப அது கிடையாது. அஞ்சாலும் எத்தனைன்னு கேட்டா அப்ப நாங்க அவங்க மண்டல கொட்டிடுவாங்க, கரெக்டா சொல்லு. ஒன்னே காலம் சொல்ல தெரியாது. அப்படி அவங்க மண்டல கொட்டி கொட்டி அதே மாதிரி எங்க அப்பா என்ன கேட்டீங்கன்னா வளர்றதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நீச்சல் சைக்கிள் 12 வயசுக்குள்ள 6 பிள்ளைகளுக்கு கைத்த கட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்க உறவுகளுக்கு வந்து எந்தெந்த வீட்டுல சித்தப்பா யாரு பெரியப்பா யாரு இப்படின்னு ஆணவத்தை அடக்கி மண்டைக்கு மூளைக்கு வேலையை கொடுத்து படிப்புலயும் கவனம் செலுத்துவோம். பையன் இருக்கும் அம்மான் அதே மாதிரி இப்ப உள்ள பிள்ளைகளையும் நான் அந்த மாதிரிதான் கொண்டு வந்திருக்கேன். நீச்சல் சைக்கிள் இந்த லீவு நாளிகள்ல சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு இப்படி போகும்போது பிள்ளை பணிவாகிறது. ரெண்டு பிள்ளைகளும் டிகிரி வாங்கிட்டாங்க. என்னன்னு வேலை முன்னேறி போயிட்டு இருக்கு.
3: சந்தோஷம்
0: சார், எனக்கும் அப்படி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? நீங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்க சார்? புத்தக அறிவா அனுபவ அறிவா?
3: அது அனுபவ அறிவு தேவைதாமா? இப்ப அனுபவம் உள்ள ஆட்கள் யாரு நமக்கு? இப்ப உங்க வீட்டுல நீங்க சொன்னீங்க 11 பேர் இருந்தாங்கன்னு, ஒரு ஒரு வீட்லயுமே 2-2 பேர் இருக்காங்க. இந்த கூட்டு குடும்பம் இருந்தா அந்த அனுபவ அறிவு வந்து சாத்தியமா இருக்கும். கூட்டு குடும்பம் இல்லையே, நம்ம யார்ட்ட போய் கேக்குறது? எந்த அளவு பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் இருக்காங்கல்ல நகர்புறத்திலயோ கிராமத்திலயோ சில இடங்கள்ல. அதனால புத்தக அறிவு, அதாவது புத்தகம்னா இப்ப புத்தகம்னாலே இ புக் ஆயிட்டு, செல்லுதான் நமக்கு புக்கு.
0: ஆமா, எல்லாமே மொபைலே படிச்சிடறோம் இல்லையா?
3: எந்த புக்குனாலும் நம்ம அதை பெரிய பாத்துக்கலாம். புக் இல்ல அதுன்னு தப்பும் கிடையாது, சில சரி அது விஷயம் வேற. அதனால அனுபவ அறிவு வந்து இப்ப இன்னொன்னு சொல்றேம்மா, அந்த காலம் அனுபவ அறிவுல சில சொன்னாங்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அது குழந்தை வளர்ப்பு கிடையாது, குழந்தை பிறந்த உடனே 6 வரைக்கும் தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே கொடுக்க கூடாதுங்கிற ஒரு ஒரு மருத்துவ தெளிவு, அது ஒரு புத்தக அறிவா தானே வருது. அதெல்லாம் அனுபவ அறிவுங்கிற மாதிரி அந்த காலம் ஒரு பாட்டியம்மா உள்ள காலத்துல எல்லாம் இருந்தது அப்படி கிடையாது. இப்ப வந்து அந்த புத்தகத்துல உள்ள தியரி, அவங்க டாக்டர் சொன்ன தியரி பிரகாரம் 3-6 வரைக்கும் தாய்ப்பாலை தவிர தண்ணி கூட கொடுக்க
0: கூடாதான்.
3: அப்புறம் மருத்துவர் பரிந்துரைப்படி அப்படி ஏதாவது தேவை இருந்தா தேவைப்பட்டா எதுவும் கொடுக்கலாம், அது விஷயம் வேற. அதிகபட்சம் 6 வரைக்கும் தாய்ப்பாலை தவிர எதுவும் கொடுக்க கூடாதுங்க. அதனால புத்தக அறிவும் தேவைதான், அனுபவ அறிவும் தேவைதான். அதிகமா அனுபவ அறிவு நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து.
0: நன்றி சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. ரெண்டுமே முக்கியம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் பாதினேர்கள் பார்த்தீங்கன்னா அனுபவ அறிவு தாங்க, எங்கெங்க புத்தக அறிவுலாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அனுபவம் தான். நாங்கள் ஒரு சில நேர்கள் தான் ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களுடைய கருத்து, கடைசியாக என்ன முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. சித்தா திரைப்படத்துலேருந்து விவேக்குடைய பாடல் வரிகளில் சந்தோஷ் நாராயணோட இசையில் சந்தோஷ் நாராயணன் துவானி மைக் சாங்கில் இணைந்து பாடின பாடல் பாடலை கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம்

0: உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைப்பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: ஆனந்த பூங்கா நிகழ்ச்சிதான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு குழந்தை வளர்ப்புல ரொம்பவே முக்கியம் வந்து புத்தக அறிவா அனுபவ அறிவா அப்படின்னு நிகழ்ச்சி நேயர். அடுத்த நேயர் வணக்கம். காலை வணக்கம். யார் எங்க இருந்து? நலமா இருக்கேன் சார். தூத்துக்குடியில இருந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
3: அடிக்கடி தொடர்பு கிடைக்காது. அதான்

0: பெஸ்ட் பதினஞ்சு போட்டு பார்ப்போம்னு போட்டா டக்குன்னு கடைசி ஏதோ பை சான்ஸ். வேற என்ன, அதாவதுமா அந்த காலத்துல குழந்தைகள்லாம் வளர்த்தாங்க, அது இயற்கை அந்த நடைமுறை வேற. பார்த்து அத்தாக்கள கூட்டு விடுமா, இப்ப அப்படி இல்லை. இப்ப ஆண் முன்னு வேலை வைப்பாங்க, இப்ப நான் என் மருமக வீட்டுக்கு போனான்னா அவன் ரெண்டு பேரும் வேலைக்கு போறான், பிள்ளைய நான் தான் கவனிக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. அது வந்து அந்த மாதிரி வர, அந்த பழைய இது வராது, அது ஜென்ரேஷன் மாறணும், மாறதுதான். என்னமா
1: நிச்சயமா சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. ஸோ இணைப்பு திடீர்னு கிடைச்சிருந்தாலும் சொல்லிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லுவது என்னன்னா, எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடறாங்க, பிள்ளைங்களை வளர்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ குழந்தை வளர்ப்பில் வந்து எங்கள் புத்தக அறிவு எங்கே அனுபவம் ரெண்டுத்துக்குமே நேரம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: குமரி மாவட்டம்,
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு?
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். உங்களுக்கு புஸ்தகம் படிப்பை விட அனுபவம் தான் பிரிச்சு. காரணம் என்னன்னா, எங்க வீட்டுல மாடு எல்லாம் வந்தாங்க, மாடு நேர்ல பாத்துருக்கோம். மாடு கிட்ட போற முட்டிடும்னு அப்பா அம்மா சொல்லிட்டு மாடு கிட்ட போறதே பயமாரி. மாடு உண்மையிலேயே பார்த்த அன்னைக்கு பிள்ளைகளுக்கு மாட பாக்கணும் பேப்பர் வரைஞ்சுதான் காட்டு காட்டுக்கு. என்னன்னா, உங்களுக்கு அனுபவ அறிப்பும் சேர்ந்து புத்தக படிப்பு கண்டிப்பா வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பிள்ளைகளை கண்டிப்பாக வலியுறுத்தி செல்லப்படுத்தி கொண்டு வாழ்த்து உடைபெறேன். நன்றியே நன்றியே நன்றியே. வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தனே ஏர் வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்தனே ஏர் வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து?
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கல்லிங்கம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி சார்.
3: குழந்தை வளர்ப்பு என்பது புத்தக பாடம், புத்தக அறிவா அனுபவ பாடமான்னு கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே அனுபவ பாடம் தான் கேட்டீங்கன்னா, ஏற்று சிறக்க கறிக்கு உதவாதுன்ற மாதிரி. அந்த காலங்கள்ல நம்ம பாட்டிமார்கள் நமக்கு சின்ன குழந்தைகளா இருக்கும் போது நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கற கை மருந்து இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு பெரிய ஒரு மருந்துகளை கூட மிதியடிச்சுக்கிட்டு. அன்னைக்கு எல்லாம் சும்மா சாதாரணமா, அன்னைக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கே போற மாதிரி இருக்காது. கை மருந்த கொடுத்தே பிள்ளைகளுடைய நோய்களை குணப்படுத்துறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை, எல்லாமே நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து புத்தக அறிவு கிடையாது, அனுபவ பாடம் தான் அந்த காலத்துல உள்ளவ இருந்து. ஆனா உண்மையிலேயே அனுபவ பாடம் தான் எல்லா விதத்துமே ஒரு ஒரு எடுத்துக்காட்டின் பிறகுதான் ஒரு உண்மையான நிதர்சனம். ஆகையினால அனுபவ பாடம் தான் நல்லதுங்கிற மாதிரி என்னுடைய கருத்தை சொல்றமா. வாய்ப்பளித்த நல்ல ரெண்டு நன்றி அம்மா.
1: நன்றி சார், நன்றி. இது வரைக்கும் நேயர்கள் எல்லாருமே அனுபவ அறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதான், ஒரு பிள்ளையை நல்லபடியா வளர்க்கணும்னா பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைங்க மேல பாசமா இருக்கணும். குறிப்பா பெற்றோர்களா இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மரியாதையா நடத்தணும். அப்பனாதான் அந்த பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா கடவுள் பயத்தோடையும் பெற்றோர்கள் மேலேயும் மத்தவங்க மேலேயும் ஒரு பயத்தோடையும் வளருவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நிச்சயமா அனுபவம் அப்படிங்கிறது வந்து கை கொடுக்கும் தான். புத்தகத்தை படிச்சுட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாதுதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து பேசலாம் வைக்கணும் நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. ஜெயில திரைப்படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில், விக்னேஷ் சிவனுடைய பாடல் வரிகள்ல, விஷால் மிஸ்ராவுடைய குரல்ல பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: 9:44 இருக்குது. ஆனந்த பூங்காட்டில் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது புத்தக அறிவா அனுபவ அறிவா அப்படின்னு நிகழ்ச்சியில பேசுற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். கோட்டியப்பன் சார், நலமா இருக்கிறேன். சொல்லுங்க சார், உங்களை கருத்து என்னவா இருக்குது?
1: அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அனுபவ அறிவு இருந்தது. புத்தக அறிவு அந்த காலத்துல அதிகம் கிடையாது.

0: சாப்பிட வச்சுதான் குழந்தைகளை எல்லாம் வளர்த்து அதாக்குனாங்க. அந்த குழந்தைகளும் நல்ல அறிவு அறிவோட இருந்து நல்ல வாழ்க்கையில செம்மையா இருந்தாங்க.
1: நன்றி சார், நன்றி. அந்த காலத்துலன்னா அனுபவ அறிவு தான் உதவியா இருந்துச்சு. ஸோ அதுதான் முக்கியம் சொல்லிக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சசிகலாமா?
2: சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்கம்மா.
2: எப்பா கையை வலிச்சு போச்சுப்பா உங்களோட இணைப்புல பேசுவதற்கு?
1: ஒரு வழியா அப்படினா லைன் விடாமுயற்சியோட வந்துட்டீங்க.
2: ஆமாப்பா,
1: சொல்லுங்க.
2: குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு கலைப்பா. குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு கலைப்பா. அது வந்து தவமாய் தவம் இருந்து நம்ம பெற்ற குழந்தையை வந்து சீராட்டி பாராட்டி வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருப்பது வந்து அனுபவ அறிவு தான்ப்பா. அது நமக்காக மட்டும் இல்லப்பா, சமுதாயத்திற்காகவும் நம்மை நன்மை பயக்கும் வகையில் நேர்வழியிலையும் நல்லவர்களாக மாற்றுவது பெற்றோருடைய தலையாய கடமைப்பா. குழந்தைகளுடைய ஒவ்வொரு செய்கையும் உணர்ந்து அதை கவனித்து அனுபவ அறிவு பெற்று குழந்தைக்கு வந்து எந்த சமயத்துல என்ன தேவைங்கிறது பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பக்குவம் வந்து அனுபவ வாயில தான் கிடைக்குது. இன்னைக்கு இருக்க இளம் தலைமுறையில என்ன செய்யறாங்க, பணிக்கு செல்வதால விடுமுறை வந்து குறைந்தபட்சம் 3-5 மாசம் இருக்குது. அதனால பெற்றோருடைய அனுபவ அறிவை புரிந்து கொள்ள முடியாம தான்ப்பா பல்வேறு புத்தகங்களை படிச்சு பாத்துக்கிறாங்கப்பா. ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாதுப்பா. அது வந்து அந்த புத்தக அறிவுங்கிறது வந்து ஒட்டு மொத்தமாக குழந்தைகளுடைய கவனிப்பை பற்றி ஒரு சராசரி கணிப்பு தான் பாருக்கு. ஆனா தனிப்பட்டு வந்து குழந்தையை வளர்ப்பதற்கு வந்து அந்த புத்தக அறிவு வந்து தேவைப்படாதுப்பா. அனுபவ அறிவு தாப்பா, அனுபவ பாடம் தாப்பா குழந்தை வளர்ப்புல வந்து அதிகமாயிருந்து ஒரு நல்ல குடிமகனாக வளர்ப்பதற்கு அதுதாப்ப உதவி செய்யும்.
1: சூப்பர்மா,
2: மிக மிக மிக நன்றிப்பா.
1: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு மகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களோட விழுப்புரத்து வந்து சயித் பேசுறேன்.
1: சயித் சார் சொல்லுங்க.
3: அதாவது தட்டுல சோறு போட்டு குழம்போ தாமரம் ஊத்தினாதான் சாப்பிட முடியும். அப்ப சாப்பாடு போட்டு வெறுமனை சாப்பிட முடியுமா? இப்ப இந்த உறவு என்ன உறவு? உணவு என்பது ஒரு அனுபவம். அந்த சாம்பாரோ ஒரு குழம்போ வந்து படிப்பு அறிவு. இது ரெண்டு காலந்தாலும் வாழ்க்கையுடைய குழந்தையுடைய வளர்ச்சிய நல்லா இருக்கும். இப்ப தாய் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு. அந்த அறிவை வளர்க்கறதுக்கு என்ன வேணும்? என்னுடைய பகுத்தறிவு கொண்டுதான். அது வந்து அனுபவம் அந்த புத்தக அறிவும் கட்டாயமா தேவை. இரண்டும் ஒரு இரு கண்கள்ல எது கண்கள், ரெண்டு காதல எந்த ரெண்டு காதமா ஒரே கேட்கும். அதனால வாய் ஒண்ணுதான்.
1: ரெண்டுமே முக்கியம் தான். உங்களுக்கு கருத்தா இருக்குது.
3: சூப்பர்
1: சார், சூப்பர். நன்றி, நன்றி சார், நன்றி. அங்கே ஒரு பிள்ளை வந்து பிரச்சனையில் இருக்குன்னு வைங்களேன், அந்த பிள்ளைங்கக்கிட்ட வந்து பேசுங்க, என்ன விஷயன்றது தெரிஞ்சுக்குவாங்கன்ற மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நிஜமாகவே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியலையா. அதான் சொல்வாங்க, பொதுவாக பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்லா காது கொடுத்து கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக தான் நம்மளால் செய்ய முடியும், வந்து புத்தக அறிவுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பார்ப்போம், நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா. நேரம் பார்த்தீங்கன்னா 9:48 ஆயாச்சு. இப்போ வரைக்கும் நிகழ்வு வந்து அனுபவ அறிவு தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க, சிலர் மட்டும்தான் ரெண்டுமே முக்கியம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில, சித்தாரா கிருஷ்ணகுமாருடைய குரலில், தாமரையுடைய பாடல் வரிகள்லாம். பாடலை கேட்டுட்டே நெஞ்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது 9:54 நிமிடம் ஆயாச்சு. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருந்தோம் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கறது புத்தக அறிவா அனுபவ அறிவா அப்படின்னு. என்கிட்ட கேட்டீங்கன்னா புத்தக அறிவு அப்படிங்கிறது ஒரு மேப் மாதிரிங்க, ஆனா அனுபவ அறிவு

அப்படிங்கிறதான் அந்த பாதையில் நேரடியாக நடக்கிற மாதிரி. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். எப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகணும், எப்போ வேக்சின் போடணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் புத்தகத்தில் இருக்காது. நம்ம வந்து அது பாதுகாப்பு கருதி சில விஷயங்கள் நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக புத்தக அறிவு வந்து நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஆனால் அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறதான் அந்த பெற்றோருக்குள்ள அந்த பிணைப்பையும் அவங்களுக்குள்ள அந்த பொறுமையும் அடுத்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து செயல்பட அந்த திறனையும் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே முக்கியம்தான், குறிப்பாக அனுபவ அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எதுவாக இருந்தாலும் யோசித்து உங்கள் குழந்தைங்களுடைய நலன் எது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து செயல்படுங்க. அதில் பெற்றோராக ரெண்டு பேருமே பங்கெடுத்துக்கோங்க, அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் நிகழ்ச்சி உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. மகாராஜா திரைப்படத்திலிருந்து பி அஜினேஷ் லோக்நாத் அவர்களுடைய பாடல் வரிகளில் சித் ஸ்ரீராமுடைய குரலில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனை தொடர்ந்து 12 மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் காத்துட்ருக்கு. ஸோ நேர்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை எங்களுக்கு கால் பண்ணி ரேடியோ மூலமாக நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு வந்து நீங்களும் கூட கால் பண்ண வேண்டிய எண்கள் 0462251132 அப்படி இல்லைனா 0462251133 அப்படிங்க எங்களுக்கு. தொடர்ந்து 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தேசிய பால்வள மேம்பாடு பற்றினா அந்த விஷயங்களை தெரிஞ்சிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளையும் தெரிஞ்சிக்க இருக்கிறோம். இன்னைக்கு சிநேகிதே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க சொல்லணும். 12:10 சிநேகிதையில் சர்வதேச குடும்ப தினத்தையொட்டி சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு, இதை பற்றி தான் தோழிகள் வந்து பேச இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய வந்து நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது FM Rainbow 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். காஞ்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 83 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷூ சாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. உங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. மனம் விரும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களோட விருப்ப பாடலை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1133 இந்த எண்ணுக்கும், 256-1132 இந்த எண்ணுக்கும் நீங்க அழைக்கலாம். முதல் நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஆக்டோபஸிற்கு எத்தனை இதயங்கள் இருக்குது, இதுதான் கேள்வி. நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையம்பில இருந்து.
1: வாங்க சுதாம்மா, கண்டுபிடிச்சிங்களா?
2: இரண்டு இதயம்.
1: இரண்டு இதயமா? ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயங்கள் இருக்கான்.
2: மூன்றா?
1: ஆமா. சூப்பர். அப்படியே என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
2: எனக்கு பார்வை ஒன்றே போதும் படத்துல இருந்து துளி துளியா என்ன.
1: சூப்பர், கொடுத்துடலாம். அட்டகாசம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: ஆக்டோபஸ்க்கு எத்தனை இதயங்கள்னு கேட்டிருந்தோம் சுதாமா. ரெண்டு இதயம்னாங்க. மூன்று இதயங்கள் இருக்குது, அதில் ரெண்டு இதயங்கள் வந்து ரத்தத்தை வந்து நஞ்சு கொடிக்கு அனுப்ப

0: இருக்கக்கூடிய வேலையை செய்யுமா. மூன்றாவதாக இருக்கக்கூடிய இதயம் வந்து உடலோட மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை வந்து அனுப்புமா. அது நீந்தும் போது கூட இந்த மூன்றாவது இதயம் வந்து துடிப்பை வந்து நிறுத்திடுமா.
1: இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துல இருந்து.

0: 10:10 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இருந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயருக்கு நம்ம வந்து கேள்வி என்ன அப்படின்றத கேட்டுடலாம். எவரெஸ்ட் சிகரம் வருஷம் சுமார் இத்தனை மில்லிமீட்டர் உயரம் வந்து உயருமா, அது எத்தனை மில்லிமீட்டர் அப்படின்றத கேட்போம். நேர் சொல்றாங்களான்னு வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து
1: பேசுறீங்க? ஜோதி பேசுறேங்க மேடம்.
0: ஜோதி அம்மா, கண்டுபிடிச்சிங்களா எத்தனை மில்லிமீட்டர்னு? ஒரு ஆப்ஷன் கொடுக்கணுமா? 1, 2, 3க்குள்ள எத்தனை சொன்னாலும் சரிதான்னு சொல்லிடலாம். 4 மில்லிமீட்டர் சரிங்களா? அது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பூமியோட தட்டுக்களோட நகர்வால நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமா 4 மில்லிமீட்டர் வரைக்கும் உயர்றதா சொல்றாங்க. இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மன்னன் படத்துல இருந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.

0: 10:17 ஆயிட்டு இருக்கு. மனம் பெருமித நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு என்ன கேள்வின்றது சொல்லிடலாம். எகிப்திய பிரமிடுகளில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து இன்னும் கூட கெடாமல் சாப்பிடக்கூடிய நிலையில வந்து இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்குது. அது என்ன பொருள் அப்படின்றத சொல்றாங்களான்னு பாப்ப. வணக்கம்.
1: காலை நிகழ்ச்சியை அருமையாக வழங்கும் கோமதி இடத்துக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்க்கிறேன். வசந்தா, நல்லா இருக்கீங்களா
0: மேடம்? நல்லா இருக்கிறோம் வசந்தம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம். நிகழ்ச்சி கேட்கும்போது எப்படி இருப்போம்? சந்தோஷமா தான்
0: இருக்கும். சந்தோஷமா இருப்போம். சரி, அங்க மழை பெய்யுதா?
1: இல்ல, மழை இல்ல.
0: எகிப்திய பிரமிடுகள்ல 3000 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து இன்னும் கூட கெடாமல் சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பொருள் தெரியுமா? அதாவது இது ஒரு உணவு பொருள் தான், அது கெட்டு போகாதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இது வச்சா கெடவே செய்யாதுங்க ரொம்ப நாளைக்கு, அப்படி சொல்லுவோம்ல. தெரியலையே. தேன் கெட்டு போகுமா? கெட்டு போகாது இல்ல. ஓகே, சரி. இப்போ நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ரோஜா மலர் படத்துல இருந்து ஆனந்தம் வந்தது அடி கோமதி மேடம்
0: பாட்டு போட்டதுனால. சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.

0: எதேதான்,
1: இந்த மாநிலம்
0: நீளமான
1: தானே
0: நதியே தான். 11 நாடு வழியே
1: 11
0: பாஞ்சதுன்னா
1: நாடுகளை கடந்து
0: நைல் நதி, சரிங்களா? ஆமாம், இது ஆப்பிரிக்கா கண்டத்தோட உயிர் நாடியாக கூட சொல்கிறோம், உலகிலே மிக நீளமான நதியும் இது தான் அப்படின்னு சொல்கிறோம்.
1: ஆமா, வானத்து போல படத்துல வரும்.
0: அதுதான் பாட்டில் வரும்னு சொன்னேன். சரி, அப்படியே உங்களுக்கு என்ன பாடல் இன்னைக்கு விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடல் வைகாசி பிறந்தாச்சு படத்துல இருந்து ஒரு பாட்டை கொடுங்க.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:30 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். ஆப்பிளில் நாம் சாப்பிடக்கூடிய ஆப்பிள் பழம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எத்தனை சதவீதம் காற்று இருக்குது, இதுதான் கேள்வி. நேர் சொல்கிறாங்களான்னு கேட்போம். வணக்கம்
1: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஜெயக்குமார்
0: சார், கண்டுபிடிச்சிங்களா ஆப்பிள் எத்தனை பர்சன்டேஜ் காற்று இருக்குன்னு? தெரியலையா, 25% காற்று இருக்கு சரிங்களா. இதனால தான் ஆப்பிள் வந்து நம்ம தண்ணீரில் போட்டோம் அப்படின்னா அது மூழ்காம மிதக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்தும் காற்றும் தான் மிதக்க காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் சொல்லுங்க, நீங்க என்ன பாடல் கேட்டு ரசிக்க போறீங்க? கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.

0: 10:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடலாம். சூரிய ஒளி பூமியை அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கேள்விப்பட்டிலிருந்து ரேணுகா தேவி. நல்லா இருக்கீங்களா?
0: ரேணுகா தேவி அம்மா நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, அப்படியே என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு? முன்னாடியே சூரியன்ல இருந்து புறப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நிகழ்ச்சியில இப்ப நீங்க கேட்டு பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: இசை செய்திகள் இலக்கியம் ஆன்மீகம் மக்கள் மனதில் என்றும் ஒழிக்கும் பெயராய் ஆகாஷ்வாணி 90 வருட மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி 10:44 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். குதிக்கும் திறன் இல்லாத ஒரே பாலூட்டி விலங்கு எது? இதுதான் கேள்வி. நேர் யாரு இங்க இருந்து என்ன பாடல் கேட்கறாங்க, பதில் சொல்றாங்களான்னு கேப்போம். வணக்கம்.
1: இதயமும் இசையும் உரையாடி கொண்டிருக்கும் இந்த தருணங்களில் நெல்லை பண்பலை 102.6 அன்பான சொரிக்கும் இனிய காலை வணக்கம் பா.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனிங் பா.
0: ஆண்டனி சார், நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, கண்டுபிடிச்சிங்களா குதிக்கும் திறன் இல்லாத ஒரே பாலூட்டி விலங்கு எதுன்ட்டு?
1: ஒரே பாலூட்டி விலங்கு, பாலூட்டி விலங்கு என்ன சொல்றதுன்னா
0: யானை தான்.

0: கற்பனையால தான் குதிக்க முடியாது. சரி சூப்பர். அப்படியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் ஐயா படைப்பில் உருவான திரைப்படம்பா. அதுல எஸ்பிபியா குரலையும் வாணிஜரன் குரலையும் அந்த ஒரே நாள் உனே நாள் நீலாவில் பார்த்து அந்த பாடல சகோதரனுக்கு மலர் நினைவுகளாக ஒளிபரப்பும்பா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு.
1: தேங்க்யூ சோ மச்.

0: பத்து மணி 50 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். மவுஸ் இருக்குல்ல, நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுற மவுஸ், அந்த முதல் கணினி சுட்டி எதால் செஞ்சாங்க அப்படின்றதான் கேள்வி. நேர் யார், எங்கேருந்து, என்ன பாடல் கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களான்னு கேட்போம். வணக்கம். வாங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க? முருகன் சார், கண்டுபிடிச்சிங்களா? மரத்தால செஞ்சாங்க முதல்ல அந்த மவுஸ வந்து. மரத்தால 1964 டக்ளஸ் எங்கல் பார்ட் அப்படின்றவர் தான் செஞ்சாங்க. இது நாம் பயன்படுத்தக்கூடிய இப்போ நவீன மவுஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது அதுக்கெல்லாம் முன்னோடியே அந்த மரத்தால செஞ்ச மவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க.
1: எனக்கு வந்து அயன் படத்துல இருந்து நெஞ்சே நெஞ்சே அந்த பாட்டு கொடுத்துருக்கேன்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:56 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாங்கநிலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: கணேசன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மேடம், ரசிகன் படத்துல
0: வெள்ளை அல்லது சாம்பல் சொல்லலாம், இல்லட்டா நீலம் கருப்பு.
1: வெள்ளை அல்லது சாம்பல்,
0: ஆமா அந்த நிறத்துலதான் இருக்கும். வளர்ந்த பிறகு இளஞ்சவப்பு நிறமா மாறிடுமா. ஓகே, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இப்ப நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: இன்னைக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் மனம் விரும்புதிய நிகழ்ச்சியை. நேர்களே, அடுத்ததாக 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதில் இன்றைக்கி நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நேர நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வேகுமதி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார்.

இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 119,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிச்சயங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 11:04 நிமிடமாகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கிறீங்க. ஆமாங்க, இந்த ஒரு மணி நேரமும் நாம வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நமக்கு தெரியாத நிறைய அரசு நலத்திட்டங்கள் பத்தியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதான் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நம்ம ஊரில் பாலும் தயிரும் இல்லாமல் ஒரு நாள் கூட ஓடாதுங்க. அப்படிப்பட்ட பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காகவே அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சூப்பரான திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் என்னெல்லாம் உட்பட்டிருக்கு, இதனால் என்ன நன்மைகள் தெரிஞ்சிக்கலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு பிறகு பாடலும் வந்துட்டே இருக்கு. வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடைய குரலில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்லாம் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஹதயம் நாடும் அழகில் ஆடும் கண்கள்,
1: சபாஷ்
0: கவிதை.

திருமலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சியில் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் இதை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். சொல்லப்போனால் திட்டம் வந்து நம்ம இந்தியாவுடைய கிராமப்புற பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா விவசாயம் மட்டும் இல்லைங்க, பால் பண்ணை தொழிலும் தான். ஒரு சாதாரண விவசாயி தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறது, பாலோட தரத்தை மேம்படுத்துறது, அப்புறம் அந்த பாலை விற்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. கிராமத்தில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களை உறுதியாக்குறது தான் என்னுடைய முதல் படின்னு கூட சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸுடைய குரலில், இளையராஜாவுடைய இசையில், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில். பாடலுக்கு இருட்டே இணைஞ்சிருங்க FM Rainbow 102.6 ஓட.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000.
4: நம் இதயத்தை வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய பால் வள மேம்பாட்டு திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். நேரம் 11:17 ஆகிட்டுருக்குது. முன்னாடியெல்லாம் பால் கறந்து அப்படியே கேனில் ஊற்றி எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. அந்த பாலுடைய தரம் தான் முக்கியம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல்க் மில்க் கூலர்ஸ் அதாவது பிஎம்சி அப்படின்ற பேரில் பாலை கறந்த உடனே அதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பெரிய குளிரூட்டக்கூடிய மிஷின்களை கிராமத்திலேயே வைக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலில் கலப்படம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நவீன கருவிகளை அந்தந்த சங்கங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால் நுகர்வோருக்கும் நல்ல பால் கிடைக்குது, விவசாயிக்கும் சரியான விலை கிடைக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலும் வந்துட்டே இருக்குது. கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடின பாடல் இளையராஜா இசையில் வைரமுத்துடைய பாடல் வரிகளில்

11:24 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். பாலுக்காகவே ஒரு கோல்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்தை உருவாக்குறது தான் அதோடய பெரிய வேலையாக இருக்குது. அதாவது கிராமத்தில் பால் கறக்கிற இடத்துலேருந்து அது ப்ராசஸ் பண்ணி சிட்டியில் இருக்கிற நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் அந்த பால் வந்து அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கணும். அதுக்கு தேவையான வண்டி மெஷின்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு இந்த திட்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது. விவசாயிகளுக்கு பயிற்சியும் கூட கிடைக்குது. அதாவது சும்மா மாட்டை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும், நோய்கள் வராமல் எப்படி பார்த்துக்கணும், எப்படி ஹைஜீனிக்காக பால் கறக்கணும்னு விவசாயிகளுக்கு, முக்கியமாக பெண் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் பயிற்சி தராங்க. நிகழ்ச்சி நடத்ததான் பாடலும் வந்துட்டே இருக்கு. மண்வாசனை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியுடைய குரலை இளையராஜா இசையில, பஞ்சு அருணாச்சலமுடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
2: நமது இந்தியாவின் தேசிய ஒலிபரப்பு நிறுவனமான ஆகாஷ்வாணி வெற்றிகரமாக 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நேரம் 11:30 ஆகிட்டு நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஸோ இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்தினால கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பால் விற்கிறதுனால விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருமானமும் கிடைக்குது. இப்போ இந்த திட்டத்தில் எல்லாமே கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த மயமாக்கிட்டு

இருக்கிறதுனால பால் ஊத்த வர விவசாயிகளுக்கு அவங்க பாலோடைய அளவு, அதில் இருக்கிற கொழுப்பு சத்து, அதோட விலை, இது எல்லாமே உடனே ஒரு ரசீதாக கிடச்சிரும். இதனால் கணக்கு வழக்குகளில் ஏமாற்றம் இல்லாமல் நியாயம் நடக்கிறதுக்கு உதவி செய்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துகிட்டே இருக்குது. ஆனந்தகும்மி திரைப்படத்துலேருந்து எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜாவுடைய குரலில், இளையராஜாவுடைய இசையில், வைரமுத்துடைய பாடல் வரிகளில் பாடுறதோ காற்றலைகளில் கேட்டு இணைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில. நேரம் 11:37 ஆகிட்டு இருக்குது. இந்த திட்டம் மூலமா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்குதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பால் பண்ணை தொழிலில் அதிகமாக ஈடுபடுறது வந்து பெண்கள் தான். அதனால இந்த திட்டத்தில் பெண்கள் பால் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குறதுக்கு அதிக ஊக்கம் கொடுக்குறாங்க. இதனால கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பொருளாதார சுதந்திரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெறும் பாலை மட்டும் விற்காமல் அந்த பாலில் இருந்து தயிர், பன்னீர், நெய், சீஸ் மாதிரியான பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் அதை பேக் பண்ணுறதுக்கும் தேவையான மெஷின்கள் அதுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா, அதை வாங்கிறதுக்கும் இந்த திட்டம் மூலமாக நிதியுதவியும் செய்யப்படுது. இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபமும் கிடைக்குது. நிகழ்ச்சி அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் கே சித்ரா இருவரும் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய இசையில் குருவி கரம்பை சண்முகம் அவருடைய பாடல் வரிகள்லாம் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: 11:43 ஆயிட்டிருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தோம். பால் அப்படிங்கிறது ஒரு உணவு மட்டும் இல்லைங்க, பல கோடி இந்திய விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த திட்டம் மூலமாக அந்த வாழ்வாதாரத்தை ஒரு தொழிலாக மாற்றி பெரிய அளவில் வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்காக இருக்குது. இந்த திட்டம் பற்றி தான் இவ்வளோ நேரமும் நாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தகவலாக தெரிஞ்சுக்க போகிறோம். கோமதி வந்துட்டாங்க.
1: எஸ், முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு பெற்றோர் குறை தீர்க்கும் நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர். அதாவது 7 ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நடக்குது இந்த ஓய்வு பெற்றோர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் அல்லது அரசின் நேரடி துறையில் பணிபுரிந்தவர்கள் மட்டும் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் உங்களுடைய குறைகளை தெரிவித்து விண்ணப்பங்களை இரட்டை பிரதிகளில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய ஜூலை 15 தேதிக்குள்ளே கிடைக்கும்படி நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாங்க. முழு முகவரி, கைபேசி எண், இறுதியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அலுவலகம், ஓய்வூதிய எண், இது குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆணை நகல், அது மட்டும் இல்லாமல் கோரிக்கை, தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய அலுவலகம், அலுவலக இமெயில் முகவரி விவரங்களோடு அனுப்பணும். இப்படி பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு துறை அலுவலர்களால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்தும் வரக்கூடிய 7 ஆம் தேதி நடக்கக்கூடிய ஓய்வூற்றோர் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது அலுவலர்களால் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் செட்டிக்குளத்தில் நாளைக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி முகாம் வந்து நடைபெற இருக்குது. செட்டிக்குளத்தில் நாளைக்கு இலவச வெறிநாய்க்கடி தடுப்பூசி முகாம் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆழ்வார்குறிச்சி அரசு கால்நடை மருந்தகம் சார்பில் நாளைக்கு நடக்குது. செட்டிக்குளம், மேலவூர், பால்வாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இலவச வெறிநாய்க்கடி தடுப்பூசி முகாம் வந்து நடக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் தடுப்பூசி இலவசமாகவே போட்டுக்கலாம். சுற்று வட்டார பகுதி மக்கள் உங்களுடைய செல்ல பிராணிகளை ரேபிஸ் நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு முகாமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த தகவலோட பாடல் வந்துட்டே இருக்கு.
0: தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ரூமின் இது பாடினது இளையராஜாவோட இசையில.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: பதினோரு மணி 50 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. வெளிச்சம் நிகழ்ச்சியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பிளஸ் டூ துணைத் தேர்வு வந்து May 18 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பிளஸ் டூக்கு ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா, அவங்களுக்கு வந்து May 18 துணைத் தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. June-July 2026 துணைத் தேர்வுக்கான தேர்வுகால அட்டவணையை நீங்கள் வந்து www.dgee.tn.gov.in இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க வரக்கூடிய தேர்வர்கள் உங்களுடைய ஆதார் அட்டை நகல், கடவு சீட்டு அளவு புகைப்படம் ஒன்று, இது எல்லாத்தையும் கையில் வச்சுக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து தக்கலில் விண்ணப்பிக்கிறதுக்கு May 30 தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க தவறியவங்க சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணம்

0: விண்ணப்பம் செலுத்தி நீங்கள் வந்து June 1, 2 இந்த தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2025-26 கல்வியாண்டில் அரசு மற்றும் முழுமையாக அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்களுக்கு மட்டும் இந்த கட்டணத்திலிருந்து விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பருவமழை நாளை துவங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தமான் பகுதியில் தென்மேற்கு பருவமழை நாளை துவங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், தமிழக தென் மாவட்ட கடலோரம் மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகளில் இன்னைக்கு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் அப்படின்றதுனால மீனவர்கள் கடலுக்கு செல்றத தவிர்த்துக்கோங்க அப்படின்றதையும் தகவலாக சொல்லியிருக்கிறாங்க.
1: ஸோ அதே போல் அடுத்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சங்கரன்கோவிலில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு அங்கே இருக்கிற அந்த கூட்டரங்கில் 21ஆம் தேதி காலையில் 11 மணி அளவில் சங்கரன்கோவில் கூட்டத்துக்குட்பட்ட விவசாயிகள் அவங்களுக்கான அந்த கூட்டம் குறைதீர் கூட்டம் நடந்து நடைபெற இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு சொல்லியிருக்கிறாங்க.
0: எஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்றதுக்கு தயார் நிலையில் இருங்க அப்படின்றத தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி முன் முயற்சிகளில் ஈடுபடுங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவலோட உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.
1: ஸோ பாடல் பார்த்தீங்கன்னா, அவதாரம் திரைப்படத்துலேருந்து இளையராஜா எஸ் ஜானகியுடைய குரல், இளையராஜாவுடைய இசையில வாலியுடைய பாடல் வரிகள்ல.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
6: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
8: பதினோரு மணி 59 நிமிடமாயாச்சு. வெளிச்சம் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு நாமளும் வந்தாச்சு. வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆஜே ஜெயிமா செபாஸ்டியன் மற்றும்
9: நான் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவேகோமதி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
8: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. அதைத் தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதியில சர்வதேச குடும்ப தினத்தையொட்டி சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு தான் கேட்க இருக்கிறோம். தொழில்களோட பேசவும் இருக்கிறோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உள்ளங்களே, இன்று இனி நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 12:10-12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் சர்வதேச குடும்ப தினத்தையொட்டி சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு அப்படிங்கிற தலைப்புல சிநேகிதிகள் பேசலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் 2.0 பற்றிய தகவல். 1:10 நடந்தான நிகழ்ச்சியில் பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்புல தகவல்களை கேட்கலாம். 1:55 நடந்தான நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள். 2:15 மணித்திராடு நிகழ்ச்சி.

கோனோமா பசுமை கிராமம் பற்றிய தகவல், 3:02 குக்கு நேர்ப்பு பாடல் நிகழ்ச்சி, 4:02 புதிய தும்பி நிகழ்ச்சியும், 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியும், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை நிகழ்ச்சியும், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள் கேட்கலாம். எட்டு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் மண்மணக்கும் மக்களின் ஒளி வெள்ளுப்பாட்டு வழங்குபவர் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் தமிழ் மாணவன் ஜி போப் ஆற்றிய மொழி தொண்டு பற்றிய தகவல். 10:00 சுமான ராகல் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களின் விருப்ப பாடலை காற்றலைகள் கேட்டு மகிழங்க. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். அன்பு உள்ளங்களே, இன்று இனி நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான முற்பகல் வணக்கம். ஒரு குடும்பத்தோட அன்பு, ஒரு சமூகத்தோட பலம், ஒரு தலைமுறையின் நம்பிக்கை, அதுதான் பெண்கள். பெண்களோட சிரிப்பு, போராட்டம், வெற்றி, கனவு எல்லாத்தையும் மனம் திறந்து பேச ஒரு அழகான மேடை, அதுதான் சிநேகிதியே. உங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நிகழ்ச்சி தாங்க சிநேகிதி நிகழ்ச்சி. உங்கள் தோழியாக உங்கள் உணர்வோடு கலக்க இருப்பது நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. என் கூட
1: நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன் இருக்கிறேன்.
0: ஜெமிமா செபாஸ்டியன், என்ன மாதிரி தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்க?
1: தலைப்பு பாத்தீங்கன்னா
0: சர்வதேச குடும்ப தினம். அதனால குடும்ப தினத்தை சமூகத்தை கட்டமைக்கிறதுல குடும்பத்தோட பங்கு என்ன அப்படின்னு பேச போறோம். இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு அழகான சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கறத பிள்ளைங்களுக்கு போதிக்க போறோம்.
1: ஸ்டார்ட் பண்ணாதான் சமூகம் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. ஒரு சமூகத்துல அந்த நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அது ஃபேமிலியிலயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து பிள்ளைங்களை எப்படி ட்ரெயின் பண்றது, இப்படி குடும்பத்துல வந்து அதை நம்ம வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத பேசுறோம்.
0: நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்நேகிதிகள் அழைக்கலாம். 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்கள். நிகழ்ச்சியில முதல் பாடல் இதோ. என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து வாலிபர்களுக்கு சித்ரா குரல் தேவாசையில் பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டு இருந்திருக்கேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:11.
2: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி,
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: நேரம் 12:18 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். சிநேகிதி நிகழ்ச்சியில் சர்வதேச குடும்ப தினம், அதனால சமூகத்தை கட்டமைக்கிறதுல குடும்பத்தோட பங்கு என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது குடும்பம் அப்படிங்கிறது தான் சமூகத்தோட ஒரு அடிப்படை அப்படிதானே. ஒரு நல்ல ஆண் சொல்லணும் இல்ல ஊன் சொல்லணும் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுல மனுஷனோட ஒழுக்கம் பண்பாடை வளர்க்கறதுல குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு குழந்தை முத முதல்ல ஒரு நல்ல பழக்கத்தை, ஒரு மரியாதையை, ஒரு அன்பை, ஒரு பொறுப்பை யார்கிட்ட இருந்து கத்துக்குது அப்படின்னா கண்டிப்பா அது குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் கத்துக்குது. அப்படி என்ன மாதிரி குழந்தைகளை வளர்க்கலாம் அப்படிங்கறத தான் பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. இடையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கிறது வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம் எல்லா குடும்பத்தினருக்கும் குடும்பத்தினர் நல்வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் அம்மா, சொல்லுங்க.
3: ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தைகள்கிட்டதான் முதல்ல அதை புகுத்தணும். என்னன்னா, இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து பெரியவங்க வந்து கண்டுக்கிடவே மாட்டேங்குங்க. அந்த அம்மா அப்பா தான், ஏன் இந்த பாரு இந்த பாட்டி வந்திருக்காங்க, அந்த தாத்தா வந்திருக்காங்க, அந்த அங்கிள்
2: போன கையில கொடுத்து அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுறாங்கல்ல.
3: அதனால இங்க நல்லா இருந்த இங்க கவனிச்சு வர்றவங்களை வந்து அந்த பிள்ளைங்க வந்து மதிச்சாதான் நாளைக்கு வேலைக்கு போற இடத்துல எல்லாரையும் மதிக்கணும்னு தோணும்.
1: கோமதிமா கேட்டா சொல்றாங்க என் பிள்ளை ரொம்ப ஷை டைப் அப்படின்னு
2: சொல்றாங்க.
3: ஒதுக்கியே வச்சிருவாங்க, வேலைக்கு போற இடத்துல ஒதுக்கியே வச்சிருவாங்க.
1: அதனால எல்லாத்தையும் நல்லா பேசணும்னு சொல்றீங்க.
3: பிள்ளைங்களுக்கு வந்து பெரியவங்களையும் வீட்டுக்கு வர்றவங்களையும் மதிக்க சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பணிப்பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல இந்த காய்கறி விக்கிறவங்க யாரு வந்தாலும், ஆனா அனேமா இப்ப எல்லா பிள்ளைங்களும் அக்கா அண்ணன் தான் சொல்றாங்க. அந்த இது அவங்க பண்றாங்களா அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது குடும்பத்துல உள்ள தாத்தால இருந்து அக்கா வரைக்கும் கடமை.
2: போறாங்க
3: நாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் எல்லா பிள்ளைகளையும் நல்லா வாங்க வைங்கன்னு நல்லா பேசானா, இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு யாருக்குமே எதுவும் சொல்லியே
1: கொடுக்கண்டா.
3: வாங்க ஆண்டி என்ன அவங்க பாட்டுல நல்லா கூப்பிடுதாவே. அதனால பிள்ளைகளுக்கு இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் மரியாதை எல்லாம் தெரியுது,
1: மரியாதை எல்லாம் தெரியுதுன்னு சொல்றீங்க. சரி, அப்ப என்னதான் கத்து கொடுக்கணும்னு சொல்றீங்க அந்த பிள்ளைங்களுக்கு? இது தெரியல,
3: ஒரு நேரம் சொல்லி கொடுத்தாலே போதும் பிள்ளைகளுக்கு. ஏமா இது வீட்டுக்கு வராங்களா வாங்கன்னு கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே.

0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து வாழ்வர்களுக்கு எஸ்பிபி மற்றும் சித்ரா குரல் தேவாய் செல் பாடல் இதோ.
1: I love, love, love, love, love, love, love, love.

0: வந்தவ இவதான். அழுக்கில குலுக்குல இவளுக்கு இன சொல்ல எவதான்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: 12:26 ஆயிட்டு இருக்குது. ஸ்நேகிதி நிகழ்ச்சி நான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து சர்வதேச குடும்ப தினம், அதனால் சமூகத்தை கட்டமைக்கிறதுல ஒரு குடும்பத்தோட பங்கு என்னன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்ன தோழிகள் ரெண்டு பேர் சொன்னாங்க இல்லையா, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, இளம் தலைமுறையிலேருந்து ஆரம்பிப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க.
1: ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யாருமே வந்து பேசல, எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான்
0: ஜிமிமா, ஒருவேளை அந்த டைட்டில் புரியலையான தெரியல. ஆக்சுவலி என்னன்னா, குடும்பத்துல நம்ம வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாதான் அந்த விஷயம் வந்து சமூகத்தையும் வந்து சரியா இருக்கும்,
1: பிள்ளைங்க மனசுல போய் பதியும், அதுதான் வந்து சமூகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நீ ஒருத்தங்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுத்தோங்க அப்படின்னா அதை இன்னொருத்தங்கிட்ட வாங்கும்போது தேங்க்யூ அப்படி சொல்லுவாங்க. அதாவது நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தானாவே என்ன செய்ய ஆரம்பிக்கும், நம்ம பிள்ளைங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். இது சமுதாயத்தை
0: பெரியவங்க வந்து சமூகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இல்லையா, அதாவது வண்டி ஓட்டுறப்ப ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து கரண்ட் பில் கேட்ட மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதை பெரியவங்க ஃபாலோ பண்ணுறதை பிள்ளைங்க பார்த்தா தான் நாளைக்கு அவங்க பெரியவங்களும் ஆகும்போது இந்த சமூகத்தில் அரசாங்கத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்வாங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு வந்து சமுதாயம் நல்லபடியாக அமைகிறதுக்கு, கால் பண்ணி தொழில்கள் சொல்லுங்கள்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வசந்தகால பறவை திரைப்படத்திலிருந்து வாலிபர்களுக்கு எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல்ல தேவா இசையில் பாடல் இதோ.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 12:33 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் சிநேகிதே நிகழ்ச்சியில். இன்னைக்கு சிநேகிதே நிகழ்ச்சியில் சர்வதேச குடும்ப தினத்தையொட்டி சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு என்ன அப்படின்னு தான் பேசியிருக்கோம். அடுத்த தோழி என்ன பேசுறாங்க? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: சொல்லுங்க.
3: அலமாரிகளை சுத்தம் பண்றது, புக்குகளை அடுக்கி வைக்கிறது, அதனால வாரம் ஒரு முறை எல்லாத்தையுமே சுத்தம் பண்றது அவங்களோட வேலை. அதே மாதிரி எளிமையா இருக்கவும் கத்து கொடுக்கணுங்க அம்மா. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துணிமணிக ஏகப்பட்ட பொருள்கள்ல வாங்கி குவிக்கிறாங்க. அந்த காசு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது அப்படிங்கறத உணர்த்தணும் அவங்களுக்கு.
1: பணத்தோட மதிப்பை சொல்லணும்னு சொல்றீங்க அப்படிதானமா?
3: ஆமா ஆமா. முழுசா ஒரு வேலையா செய்யறதுக்கும் பழகி கொடுக்கணும்.
1: கண்டிப்பா.
3: அரை குறையமா வேலையை பத்து கத்து கொடுத்தோம்னா அதுகளுக்கு அரை குறையாதான் இருக்கும் அறிவு. முழுசா வந்து ஒரு சமையலை பண்ணும் போது நீ முழுசா பண்ணி அதை இறக்கி வச்சு எல்லாத்துக்கும் வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லணும். பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் வேலை சமையல் எல்லாம் கத்துக் கொடுக்கணும். அவனு தப்பு இல்ல.
4: சூப்பரா சொன்னீங்கம்மா.
1: நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில எல்லாருமே சூப்பரா கலந்துட்டாங்க. இப்ப நிகழ்ச்சியில அடுத்தது ஒழிக்கக்கூடிய பாடல் சந்திரபாடி திரைப்படத்திலிருந்து வாழ்வர்களுக்கு எஸ்பிபி சித்ரா குரல்ல தேவாயிசையில் பாடல் இதோ.

0: பத்துக்காது.
1: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: நேரம் 12:40. தொடர்வது தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 மீண்டும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணையலாம். தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டிருங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும்

0: சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின் போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4%

சதவீதமும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50 இணைந்து இருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சர்வதேச குடும்ப தினம், அதனால சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு என்ன அப்படின்னு தான் ஸ்நேகிதிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து? யாருமா? மாலையம்மா
2: சொல்லுங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
3: பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பெரியாளை நல்லா மதிச்சு விடணும், நல்ல படிப்பு அறிவு வேணும்,
1: படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்.

0: ஆமா கறி நல்லா சொல்லி கொடுங்க. நல்ல ஒழுக்கம் வேணும்.
1: அது வந்து அடுத்து நான் என்ன சொல்றேன். ஆனாலும் அழகா சொன்னீங்கம்மா, நல்லா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி. திருப்பி திருப்பி சொல்றது அவ்வளவுதான். பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்கப்பா, ஒழுக்கத்தோட இருக்க சொல்லுங்க.
2: ஒவ்வொரு தோழி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. முன்னாடி பேசுன தோழி கூட பரவக்கூடிய ஆச்சரியமா, அவங்க வேலையை அவங்களே செய்யறதுக்கு பழக்கணும்.
1: அது எவ்வளவு சூப்பரான விஷயம். என்ன இப்ப
2: பழக்கிட்டோம்னா சொசைட்டில போகும்போது அவங்க வந்து அவங்களோட ஒரு வேலைக்காக போகும்போதும் வேற யாரையும் அவங்க வந்து சார்ந்து இருக்க வேண்டியது இருக்காது இல்லையா?
1: கண்டிப்பா. ஆக்சுவலா நம்ம வந்து குழந்தைங்களை வந்து வேலை செய்யறதுக்கு பழக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து டிசிப்ளின் தானாவே வந்துடும். ஆமா. நிகழ்ச்சியில நேரம் வந்து 12:52 ஆயிட்டு இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல தேவாசெயல் பாடல் இதோ.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 12:58 நிமிடம். சிநேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு சர்வதேச குடும்ப தினத்தை விட்டு சமூகத்தை கட்டமைப்பதில் குடும்பத்தின் பங்கு என்ன அப்படின்னா பேசியிருக்கோம். தோழிகளும் சூப்பராகவே சொன்னாங்க, ரொம்ப அழகழகான விஷயத்த தோழிகள்
5: சொன்னாங்க.
4: அப்படிதானே சொல்லணுமா இல்லையா?
5: இல்ல சோனா வந்து க்ளோசிங் கொடுக்கறதுல வந்துட்டீங்களா? சரி
4: அதாவது குழந்தைங்களை மரியாதையா
5: ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க, சொல்லிடுங்க.
4: ஐயோ மனசு கஷ்டமாகுதே. குழந்தைங்களா மரியாதையா அன்பா பொறுப்பா மட்டும் இல்லைங்க, கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து அன்பு பாசம் ஒற்றுமைனா என்ன அப்படின்னு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கறதோட சட்டத்தை மதிக்கிறது எப்படி, சமூக நலனில் ஈடுபடுறது எப்படி, பொறுப்புணர்வோட பிள்ளைங்களை கண்டிப்பா வளர்க்கணும். அப்படி வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சமுதாயம் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு போறோம்
5: வரும். நல்லா சொல்றாங்கப்பா, கேட்டுக்கிட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது அதுவும் இந்த சர்வதேச குடும்ப தினத்தையொட்டி குடும்பத்துல இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்ய
4: கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கணும், அது பேரண்ட்ஸோட கடமை. ஆமா தானே?
5: ஆமா ஆமான்னு சொல்லிக்கலாம்.
4: நிகழ்ச்சியில் வந்தாச்சு, நிகழ்ச்சியில் நானுங்கள் சுட்டி பண்ண ஜோனா என் கூட
5: ஜெமிமா செபாஸ்டியன்.

சமையல் எரிபொருட்களான விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் போன்றவற்றை பயன்படுத்தும் கிராமப்புற மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சுற்றுச்சூழலிலும் தீங்குகளும் அதன் தாக்கங்களும் பல இருந்தன. இந்த நிலையிலிருந்து அவர்களை மேம்படுத்த கிராமப்புற பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை கிடைக்கச் செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் உத்தரப்பிரதேசத்தின் மகோபாவில் மாண்புமிகு பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டது. 2020 ஆண்டிற்குள் 8 கோடி எல்பிஜி இணைப்புகளை ஏழை குடும்பங்களுக்கு வழங்குவதை இலக்காக கொண்டே இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் 8வது கோடி எல்பிஜி இணைப்பு 2019 ஆண்டு செப்டம்பர் 7 தேதி அன்றே வழங்கப்பட்டது.

0: இந்த திட்டத்தின் கீழ் 8 கோடி எல்பிஜி இணைப்புகள் வெளியிடப்பட்டதன் மூலம் 2016 நிலவரப்படி இருந்த 62 விழுக்காடாக இருந்த எல்பிஜி இணைப்புகளின் எண்ணிக்கை 2021 99.8 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. புலம்பெயர்ந்த வீடுகளுக்கு சிறப்பு வசதியுடன் கூடிய பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 1.6 கோடி எல்பிஜி இணைப்புகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 கீழ் பயன்பெற விரும்பும் பெண்கள் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். எண்ணெய் விற்பனை செய்யும் எந்த ஒரு நிறுவனத்தின் மற்றொரு எல்பிஜி இணைப்பும் அந்த வீட்டில் இருத்தல் கூடாது. சமூக பொருளாதார மற்றும் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், வனவாசிகள், தீவுகள் மற்றும் நதித்தீவுகளில் வசிக்கும் எந்த ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 18 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் இணைவதற்கு விண்ணப்பதாரர் தன்னுடைய அடையாளச் சான்று மற்றும் முகவரிக்கான ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களைத் தவிர மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர் அனைவரும் ஆதாரில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பம் செய்யப்படும் மாநிலத்தில் வழங்கப்படும் ரேஷன் கார்டு அல்லது இடம்பெயர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப அமைப்பு பற்றி பிற மாநில அரசு அளிக்கும் ஆவணத்தின் இணைப்பு 1 அளிக்கப்படும் சுய விவர அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும். பயனாளியின் ஆதார் மற்றும் ஆவணத்தின் வரிசை எண் 3 குறிப்பிடப்பட்டுள்ள 18 வயது நிரம்பிய குடும்ப உறுப்பினரின் ஆதார் அட்டையையே சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அவரின் வங்கிக் கணக்கு எண் மற்றும் IFSC எண்ணை சமர்ப்பித்தல் வேண்டும். மேலும் விண்ணப்பதாரரின் குடும்பத்தின் நிலைக்கு ஆதரவான KYC விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விரும்பும் எந்த ஒரு விநியோகஸ்தரிடமும் விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது இணையதளம் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். இத்திட்டம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 1800-233-3555 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். மேலும் 1800-266-6696 என்ற உதவி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். எல்பிஜி சம்பந்தமான அவசர கால உதவிகளுக்கு 1906 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா 2.0 பற்றிய விவரங்களை கேட்டறிந்தோம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani. The news read by Valsa Williams.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:11. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் நிலையம் தானா நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன தெரியுமா? பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா, அதாவது இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா பாரம்பரிய உணவுகள் மறக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தான். பழமையான உணவுகள் இன்னைக்கு மெதுவாக மறக்கப்பட்டு வருதா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் பெரிய எடுத்துப்பெண் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு TMS மற்றும் பி சுசிலா குரல் எல்லாரீஸ்வரி அவங்களும் சேர்ந்து பாடின அந்த பாடல் இதோ.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 1:16 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலி.

பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் நடந்தான நிகழ்ச்சியில் இன்றைக்கி நடந்தான நிகழ்ச்சியில் பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தான் தலைப்பு. பழமையான உணவுகள் இன்றைக்கி மெதுவாக மறக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது தான் உண்மை. மனுஷனோட வாழ்க்கை முறை வேகமாக மாறி வருது. அதனால் பாரம்பரிய உணவுகளுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக குறைஞ்சிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடிலாம் வீட்டிலேயே சமைக்கப்பட்ட ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். தமிழர்களோட பாரம்பரிய உணவுகளில் கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை இந்த மாதிரியான சிறு தானியங்கள் தான் முக்கியமான இடத்தை பெற்றுருச்சு. ஆனால் இப்போ அப்படியான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆனால் அந்த சிறுதானியங்கள் எல்லாமே நம்மளோட உணவுக்கு தேவையான சத்துக்களை வழங்குச்சு, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் அன்னை திரைப்படத்தை இந்த கண்ணதாசன் வரிகளுக்கு சந்திரபாபு குரலில் சுதர்சன் செல் பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டு வந்துருங்க.

நேரம் 1:21. இணைந்திருக்கிறோம் நலம் தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் விரைவாக தயாரிக்கக்கூடிய உணவுகளை தான் விரும்புகிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் உடனே போய் உடனே ரெடி ஆயிடும் சாப்பாடு அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, பீஸா, பர்கர், நூடுல்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டு

சாப்பிட்ட சாப்பாடு மட்டும் இல்லை, ஜங்க் உணவுகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் பாரம்பரிய உணவுகள் கண்டிப்பாக பின்தங்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், பழமையான உணவுகள் சுவைக்காக மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத. அதனால் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்காமல் ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க சாப்பாட்டில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா குரலில் எம்எஸ்வி செய்யல பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 1:26. இணைந்திருக்கிறோம் நலம்தான நிகழ்ச்சியில. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். மறக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பழமையான உணவுகள் சுவைக்காக மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. உதாரணமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த கம்பங்கூழ் இருக்குல்ல, அது வந்து உடலை எப்போவுமே குளிராக வச்சுக்குமா, சரிங்களா. ராகி களி எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா, அது எலும்பை ரொம்ப ரொம்ப வலுப்படுத்த கூடியதாக இருக்குது. அதனால தான் முன்னோர்கள் வந்து

இயற்கை முறையில் இந்த தானியங்களை இயற்கை முறையில் விளைந்த பொருட்களை பயன்படுத்தி உணவு தயாரித்தாங்க. அதனால் அவங்களோட உடல் நலம் நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரசாயனம் கலந்த உணவுகளை அதிகம் பயன்படுத்துறதுனால நிறைய நோய்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போலாம் உங்களால் பயன்படுத்த முடியுதோ நம்மளோட பாரம்பரிய உணவுகளை கண்டிப்பாக உங்களோட உணவில் பயன்படுத்துங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து வாழ்வர்களுக்கு டிஎம்எஸ் மற்றும் எல்லாரும் ஈஸ்வரி குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு நின்றுருக்கேன்.

நேரம் 1:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நலந்தான நிகழ்ச்சியில். இன்னைக்கு நலந்தான நிகழ்ச்சியில் பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். பழமையான உணவுகள் ஓரளவுக்கு மறக்கப்படுது, ஆனால் அந்த பாரம்பரிய உணவுகள் நம்மளோட கலாச்சாரத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால திருவிழாக்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், கிராமிய வாழ்க்கையில் இந்த உணவுகள் இன்றைக்கு வரைக்கும் முக்கிய பங்கு வகிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த நகர வாழ்க்கையில் கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பயன்பாடு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி வருது. அதனால் இனிமேல் நீங்கள் ஒரு நகரம் சைடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாரம்பரிய உணவுகள் எதை நம்மளோட ஃபங்க்ஷனில் சேர்க்கலாம், திருவிழாக்கள்லேயே இருக்கட்டும் சரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சு அதை செயல்படுத்துங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுக்கு பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரல் எம்.எஸ். விஸ்வநாதன் சில பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு அணிஞ்சிருங்க.

நேரம் 1:37. இணைந்திருக்கிறோம் நலம் தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் பழமையான உணவுகளும் மறக்கப்படுகிறதா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த பழமையான, அதாவது இந்த பாரம்பரிய உணவுகள் அப்படிங்கிறது இளம் தலைமுறைக்கு பாரம்பரிய உணவுகளோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துரைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதோடு சேர்த்து நம்மளோட பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரிகளில் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். சமூக ஊடகங்கள்லேயும் பாரம்பரிய உணவுகள் பற்றி அதிகமாக பகிரப்படணும். அப்படி இருக்கும்போது பாரம்பரிய உணவுகளை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளோட குழந்தைகள் மனசில் பதிய வைக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா பாரம்பரிய உணவுகளை நம்ம மறக்காமல் இருப்போம் கண்டிப்பாக. நம்ம பாரம்பரிய உணவுகளை தினமும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தினாலே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல பாரம்பரியம் நம்மளோட பாரம்பரியமும் காக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்மளோட உணவில் கண்டிப்பாக பழமையான பாரம்பரியமான உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து TMS குரல் MS விஸ்வநாதன் செயல் பாடல்.

நேரம் 1:44. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நலம்தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் பழமையான உணவுகள் மறக்கப்படுகிறதா, அதாவது பாரம்பரிய உணவுகள் மறக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆமாங்க, கண்டிப்பாகவே மறக்கப்படுது. ஆனால் அது மறக்காமல் இருக்க வேண்டிய கடமை நம்ம கையில் இருக்குது. அதனால் தினமும் உங்களோட உணவுகளில் முடிஞ்ச வரைக்கும் கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை இந்த மாதிரியான சிறுதானியங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார்.

0: கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுத்தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வு கூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்கா அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வு

0: கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இது குறித்து எமது செய்தியாளர்.
3: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம்தானா காது கேளாண்மைக்கான காரணங்களும் தீர்வுகளும் தகவல்கள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் கணபதி அவர்கள். இப்போ காதில் சீல் வடியுதுன்னு சொல்கிறாங்களா சார், அது எதனால் வருது?
2: இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரி காது பகுதியில் சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சல் சளி அது மூலமாக தொண்டையிலையோ மூக்குலையோ தான் முதல்ல கிருமிகள் நம்ம பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகள் வந்து தொற்றுகள் வந்து நம்மளை வந்து முதல்ல வருது. இந்த தொற்றுகள் வந்து காதுக்கு வந்து பரவுதலுக்கான வழி தான் அந்த ஈஸ்ட் டியூப். இந்த தொற்று எப்போ காது உள்

0: நடுக்காது பகுதிகளில் சென்று அதை வந்து தொற்று வருதோ அங்கே முதலில் வந்து ஃபஸ்ட்டு நீர் சேருது காது ஜவ்வு வழியாக. அது ஜவ்வு என்பது ஒரு மெல்லிசான பகுதி. ஸோ காதுக்குள்ளார நிறைய நீர் சேரும்போது அந்த ஜவ்வு வந்து விட்டுருது, அது வந்து வெடித்து விடுது.
1: ஆயுர்வேதத்தில் என்ன உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வெந்தயம் கலந்து பொடிகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது நலம் தரும். அது காமனாக எல்லாருமே வீட்டில் வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் குளிக்கிறதுக்கு முன்னால் வச்சு குளிக்கிறது ரொம்ப நன்மை தான். ஆயுர்வேதத்தில் தைலம் மிகச்சிறந்த ஒரு தைலம். காலை எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாலேயோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறை இருமுறையோ தலைக்கு வைத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நாம் தலைக்கு ஸ்நானம் பண்ணும்பொழுது உடல் உஷ்ணங்கள் குறைந்து கண் குளிர்ச்சை மற்ற மூத்திர எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு ஆரோக்கியம் தரும். இந்த காலகட்டத்தில் நாம் குறிப்பாக வந்து வாழைப்பூ வாழைத்தண்டு இது போன்ற சிறுநீர் பாதைகளை ஆரோக்கியப்படுத்தும் உணவுகளையும் மறக்காமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். முள்ளங்கி, தடியங்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த போன்ற காய்கறிகள் எல்லாமே நீர் சத்து மிகுந்த காய்கள். இவைகள் நமது ஆரோக்கிய உஷ்ணத்தை குறைப்பது மட்டுமில்லாமல் உடலில் உள்ள உபாதைகளையும் வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. உஷ்ணத்தினால இந்த காலத்தில் வரக்கூடியும் போது நீர் சத்து குறைபாட்டினால முடி கொட்டுறது அப்படி அல்ல அவங்களுடைய உணவு முறைகள்னால முடி கொட்டுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தலைக்கு வெந்தயத்தையும் சோத்துக்கற்றாழையும் அரைத்து தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். அதுபோல் அனைத்து பகுதியிலும் கிடைக்கக்கூடிய ஆவாரம்பூ தளிர், ஆவாரம்பூ செடியில் உள்ள அந்த இலை தளிர் இலையை எடுத்து மையாக அரைத்து தலைக்கு தேய்த்து குளிப்பதும் மிகச்சிறந்த முறையில் முடி உதிர்வை தடுக்கும். இந்த உஷ்ண நோய் பிரச்சனைகளுக்கு வீட்டில் உணவுப் பொருள்களாக கேரட், பீட்ரூட், மாதுளை, கருப்பு காஞ்ச திராட்சை, பேரீட்சை, அத்தி இந்த போன்ற பழங்களை எல்லாம் ஊற வைத்து மிக்சியில் தண்ணீர் விட்டு அடித்து வடிகட்டிய சாறை வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை பருகுவதாலும் இந்த பாதிப்பு குறையும், உடல் ஆரோக்கியமும் வலுப்பெறும். உணவில் கறிவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை, சிறிய வெங்காயம் போன்ற உணவுகளையும் நன்றாக சேர்ப்பதனால் முடி கொட்டுவதிலிருந்து பாதிப்பு தப்பிக்கலாம். குறிப்பாக கோடை காலத்தில் செய்யக்கூடிய வேலைகள் மற்றும் பயணங்கள் அனைத்திலும் தேவையான விஷயங்களை செய்யவும் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கலாம். உதாரணமாக பகல் வேளையில் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் மட்டும் பயணிக்கலாம், இல்லை என்றால் அந்த நேரத்தை நாம் தவிர்ப்பது மிகுந்த நலம். வெளியில் செல்லக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி, வெயிலில் செல்ல வேண்டிய வேலைகள் இருந்தாலும் 12 மணி to 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளலாம். பாலூட்டும் தாய்மார்கள் இருந்தார்கள் என்றால் குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்கள் அவர்களும் ஒரு நாளைக்கு இருமுறை குளித்து கொள்ளலாம். குளிர்ச்சியான பானங்கள் மற்றும் பல வகைகள், பழச்சாறுகள், கரும்புச்சாறு, இளநீர், பதநீர், நுங்கு போன்ற இந்த உணவுப் பொருட்களை அவர்களும் உணவில் சேர்த்துக்கொள்வதனால் குழந்தைகளுக்கும் உஷ்ணரோகம் என்பது வராது. மேலும் வீட்டில் உள்ள முதியோர்கள் அதாவது பெரியவர்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உடல்நல பிரச்சனைகளால் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் வீட்டில் உள்ளவர்கள் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கின்றார்களா, உணவு சரியான முறையில் எடுத்துக்கொள்கின்றார்களா, மருந்துகளை சரியான முறையில் எடுக்கின்றார்களா, சிறுநீர் தேவை சரியாக முறையில் கழிக்கின்றார்களா என்பதெல்லாம் கவனிக்க வேண்டும். தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற வெயில் நேரங்கள்.
2: This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi and UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan discuss energy cooperation and bilateral trade in Abu Dhabi. Both leaders exchange key MOUs in defense, petroleum and investments. BRICS Foreign Ministers Meeting 2026 underway in New Delhi. External Affairs Minister Dr. S. Jaishankar reaffirms India's commitment in advancing goal of reformed and effective multilateralism. NTA to reconduct NEET UG 2026 examination on June 21st. Education Minister Dharmendra Pradhan assures fairness and transparency in exam process. BJP MLA Ratindra Boshu elected as new Speaker of West Bengal Legislative Assembly. And in badminton, Indian men's doubles pair of Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter semi-finals of Thailand Open. Prime Minister Narendra Modi is in Abu Dhabi on the first leg of a six-day tour covering the UAE and Europe. He was received by UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan at the presidential airport and accorded a ceremonial welcome with UAE F-16 fighter jets escorting his aircraft as it entered Emirati airspace. Prime Minister Modi has since met President Sheikh Mohammed bin Zayed with energy cooperation

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நெகிழ்ச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:16 ஆயிட்டிருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்தியாவிலேயே முதல் கிரீன் வில்லேஜ், அதாவது பசுமை கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெய்மா செபாஸ்டியன். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பார்த்தியின் ரசித்தையின் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகள்லாம் ஹரிணி உன்னிக்கிச்சோட குரலில் பரத்வாஜுடைய இசையில் பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் 2:23 ஆகிட்டு. இன்றைக்கி மணித்திறனாடு நிகழ்ச்சியில் பசுமை கிராமம்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன் சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம ஊரில் மரம் வெட்டுறதையும் வேட்டையாடுறதையும் சாதாரணமாக நினைப்போம். ஆனால் ஒரு முழு கிராமமே சேர்ந்து அதை கட்டுப்படுத்தி இயற்கையை பாதுகாத்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட இடம்தான் இந்த பசுமை கிராமம்னு சொல்லக்கூடிய கொனோமா. இந்தியாவுடைய வடகிழக்கில் நாகாலாந்து அப்படிங்கிற மாநிலத்துடைய தலைநகர் கோஹிமாவில் இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு அழகான மலை கிராமம் தான் இந்த கொனோமா. இது வெறும் அழகான ஊர் மட்டும் இல்லைங்க, ஒரு சரித்திரமே அங்கே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு 700 வருஷத்து வரலாறு இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறவங்க அங்காமி அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் தான். இவங்க ரொம்ப வீரமானவங்களும் கூட. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களே எதிர்த்து நின்னவங்க இவங்க. ஆனால் இவங்களுடைய நிஜமான வீரம் இப்போ இயற்கையை பாதுகாக்கிறதுல தான் வெளியே தெரிய வந்திருக்குது. அது என்னன்றதை சொல்கிற நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. பிரியமானொலி திரைப்படத்திலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் மகாலட்சுமி ஐயர் ஹரிஹரன் அவர்கள் இணைந்து பாடுது எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஆண்டுகளாய் மக்கள் பணியில் வானத்தின் குரலாய் வளம் வருகிறது நம் ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மனிதநாடு நிகழ்ச்சி. நேரம் 2:29 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் கொனோமா அப்படிங்கிற பசுமை கிராமம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த கிராமத்தில் முன்னாடியெல்லாம் நாகாலாந்தில் வேட்டையாடுறது ரொம்ப ரொம்ப சகஜமாக இருந்துச்சான். 1990களில் ஒரே வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 300 மேலே அங்கே வந்து நிறைய மரங்கள் வந்து அரிய வகை காட்டு கோழிகளை வேட்டையாடியிருக்கிறாங்க. அதை பார்த்து அங்கே இருந்த சில பெரியவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அப்போ தான் நம்ம வேட்டையாடுறதை நிறுத்தலைன்னா நம்ம எதிர்கால தலைமுறைகளுக்கு காடுகளே இருக்காது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. 1998 அந்த முழு கிராமமே சேர்ந்து வேட்டையாடுறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது இந்தியாவிலேயே ஒரு பெரிய புரட்சியாக இருந்துச்சாம். வேட்டையாடுறதை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அந்த மரங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன தான் செஞ்சாங்க தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு பிறகு. பாடலும் வந்துட்டே இருக்குது. ரோஜா திரைப்படத்திலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் உன்னிமீனன் சுஜாதா மோகன் இணைந்து பாடினது ஏ ரஹ்மான் இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: மனிதநாடு நிகழ்ச்சியோடு தானே இருக்கிறீங்க. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் பசுமை கிராமம்னு சொல்லக்கூடிய கொனோமா பார்த்தா தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த ஊர் மக்களுடைய விவசாய முறை ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்குது. ஆல்டர் அப்படிங்கிற ஒரு வகை மரத்தை அவங்க வெட்டாமல் அதுக்கு இடையிலேயே விவசாயம் செய்வாங்களாம். இந்த மரங்கள் மண்ணுக்கு தேவையான சத்தை இயற்கையாகவே கொடுக்குமா, இதனால் இவங்க உரமே பயன்படுத்தாமல் விவசாயம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மலை சரிவுகளில் படிக்கட்டு மாதிரி செதுக்கி இவங்க விவசாயம் செய்கிறாங்களாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அவங்க விவசாயம் செய்யக்கூடிய அந்த இடத்த பார்க்குறதுக்கு. அதை படிக்கட்டு முறை விவசாயம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேலே வித்தியாசமான அரிசி வகைகளை இவங்க விளைவிக்கிறாங்களாம். பிளாஸ்டிக் இல்லாத ஊர்னு கூட இந்த ஊருக்கு பேர் இருக்குது. ஏன்னா இந்த கிராமத்துக்குள்ளே போனாலே நீங்கள் ஒரு குப்பையை கூட அங்கே பார்க்க முடியாது. பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறத இவங்க ரொம்பவே தவிர்க்கிறாங்க. ஊரில் இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஊரை சுத்தமாக வச்சுக்கிறதுல அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்களாம். இன்னும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு முடி பாடலும் வந்துகிட்டே இருக்குது. காதல தினம் திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் ஒன்னி மேனனுடைய குரையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: குணமா அப்படிங்கிற பசுமை கிராமம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இது இப்போ ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்காங்க. அங்கே வர சுற்றுலா பயணிகள் அந்த மக்களோடையே தங்கி அவங்களுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கேயும் இயற்கையாக அவங்க வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய ரூல்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அதை வந்து பின்பற்ற முடியாமல் சொல்கிறாங்க. இந்த மக்களுடைய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. இந்த ஊர் மக்கள் வெறும் வேட்டையை மட்டும் நிறுத்தலை. 1998 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்களாம். இதுதான் இந்தியாவிலேயே ஒரு கிராம மக்கள் சேர்ந்து உருவாக்கின முதல் சரணாலயம். அதுவும் முக்கியமாக டிராகோபன் அப்படிங்கிற பறவையை காப்பாற்றுறதுக்கு இவங்க எடுத்த முயற்சியை உலக அளவிலேயே ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சாம். இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்குது. பிரியாத வர வேண்டும் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஹரிகரனுடைய குரையில் இசை ராஜ்குமாருடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ரெண்டு மணி 50 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கொனோமா கிராமம் பத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலே தெரிகிறது கற்கள் மட்டும்தான். அங்கே இருக்கிற தெருக்கள், வீடுகளுடைய சுவர்கள், படிக்கட்டுகள், இப்படி எல்லாமே கற்களால் ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்கும். அந்த ஊருக்கு ஒரு பழைய காலத்து ராஜ்யம் மாதிரியான ஒரு தோற்றம் கூட அது கொடுக்குது. இந்த கற்கள் சொல்லப்போனால் கற்கோட்டைகள் கூட இங்கே பார்க்க முடியும். இந்த ஊரில் 3 பெரிய கற்கோட்டைகள் இருக்குது. முன்னாடி காலத்தில் மற்ற பழங்குடி இனத்தவர்கிட்ட இருந்தும் பிரிட்டிஷ் படைக்கிட்ட இருந்தும் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மக்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுடைய வீரமான வரலாறு நமக்கு தெரிய வருமா. இங்கே காடுகள் யாரோ ஒரு தனி நபருக்கு சொந்தமானது கிடையாது, அந்த முழு கிராமத்துக்கே சொந்தம். விறகுக்காக மரம் வெட்டணும் அப்படின்னா கூட கிராமத்தலைவர்களுடைய அனுமதி வாங்கணுமா. தேவையில்லாமல் ஒரு கிளைய கூட அங்கே யாரும் வெட்ட மாட்டாங்களாம், அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. காதல் மன்னன் திரைப்படத்தில் இந்த வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய குரல்லாம் பரத்வாஜுடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: ரெண்டு மணி 57 நிமிடம் ஆயாச்சு. மனிதநாடு எங்களுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கொனோமா கிராம பத்தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் இங்கே கொண்டாடுற செக்காணி அப்படிங்கிற திருவிழா ரொம்ப பிரபலம். இது வந்து ஒரு சுத்திகரிப்பு திருவிழான்னு சொல்றாங்க. அதாவது மனசையும் உடம்பையும்

சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது. அந்த சமயத்தில் பாரம்பரிய உடையை அவங்க அணிஞ்சிக்கிட்டு டான்ஸு பாட்டுன்னு ஆடுவாங்களாம். அந்த சமயத்தில் நம்ம அந்த கிராமத்துடைய கலாச்சாரத்தை உலகத்துக்கே காட்டுற வகையில் அங்கே எல்லாருமே அதை பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இயற்கை அழிச்சு தான் முன்னேறணும் அப்படிங்கிறது வளர்ச்சி கிடையாது, இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றது தான் உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறத அந்த குணமா மக்கள் உலகுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளோ நேரமும் அப்படிப்பட்ட குணோமா அப்படிங்கிற அந்த கிராமத்தினுடைய நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் கேட்ட விஷயங்களும் பாடல்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சி வரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆ ஜே ஜெபிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டு இருக்கு. கே எஸ் சித்ராவுடைய குரலில் வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான சேர்ச்சிருக்கும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 3-2 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் தான் காத்துட்ருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வசிக்கும் நினச்சிங்கன்னா நீங்களும் கூட 9443360794 அப்படிங்கிற எண்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பி விடுங்க. பிடிச்ச பாடலை கேட்டு வசிங்க. நிகழ்ச்சியில் இது பாடலும் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு அனுப்பிச்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சி. அழகான இந்த நாளை இன்னும் அழகாக்க வந்துட்டே இருக்க நம்ம குக்கு நிகழ்ச்சி. ஆமாங்க, நீங்கள் ரசித்த பாடல், நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட பாடல், மெமரிஸில் எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பாடல்கள், மோட்டிவேஷன் பாடல்கள், இப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே உங்கள் ஃபோனை எடுத்து குக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்களுக்கு அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட பெயர், உங்களோட ஊர், இதை டைப் பண்ணி 9443630794 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9443630794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டி விட்டு ரேடியோவோட வால்யூமை நல்லா சூப்பராக வச்சுட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இந்த குக்கு நிகழ்ச்சியில் கலந்துருங்க. உங்களோட அந்த அழகான பயணம் ஆரம்பமாகுது. குக்கு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பாஞ்சோனா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுப்பட்டியில் இருந்து பரமேஸ்வரி, அகஸ்டின், மைக்கேல் இவங்க தான் கேட்டிருக்காங்க. எனக்கு நாட்டாமை திரைப்படத்தில் இருந்து மீனா பொண்ணு பாடல் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்ட அந்த பாடல் மனோ மற்றும் சுஜாதா குரலாம் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இருந்திருக்கேன்.

11:09 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் புதுப்பேட்டையிலிருந்து பரமேஸ்வரி அகஸ்டின் மைக்கேல் உங்களுக்காக ஒளிபரப்பாச்சு. அடுத்த பாடல் யாருக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா, காமராஜ் நகரில் இருக்கக்கூடிய சங்கர்ராஜ் அவங்களுக்காக சூப்பரான பாடல் மலை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைச்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 3:15. இணையிருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் காட்சிகளை உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு உங்களோட நேம், உங்களோட ஊர், உங்களுக்கு பிடித்த படம், அதோட ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய பாடல், இது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு 9443-6074 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பாடல் காட்சிகளில் கண்டிப்பாக ஒளிபரப்பப்படும். அடுத்ததாக பாடல் யாருக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா, கோட்டியப்பன், சங்கரன் கோயிலேருந்து கோட்டியப்பன் சார் கேட்டிருக்காங்க. எனக்கு நம்ம வீட்டு பிள்ளை படத்துலேருந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் அந்த பாடு தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதோ அவங்க கேட்ட அந்த பாடல், ஏதோ
3: என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால் தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடுறேன்.

விட, நீங்க அது

0: என்னடா தங்க?
1: நேரம் 3:20. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில. குக்கு நிகழ்ச்சியில ஒலித்த பாடல் சங்கரன் கோயில் கோட்டியப்பன் சாருக்காக. அடுத்ததாக ஒலிக்கி இருக்கக்கூடிய பாடல் நெல்லையிலிருந்து உமா கேட்டிருக்காங்க. கோகுலம் திரைப்படத்திலிருந்து செவ்வந்தி பூவடுத்தின அந்த பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாடல்

நேரம் 3:25. நெல்லையிலேருந்து உமா சூப்பரான பாடல் கேட்டாங்க. அடுத்த பாடல் யாருக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா மேகஸ் நெல்லையிலேருந்து கேட்டாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலேருந்து என்னடா என்னடா அந்த பாடல் கேட்காங்க. இதோ அவங்க கேட்ட பாடல்.

நேரம் 3:30. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காகனு கேட்டிங்க அப்படின்னா, கோயில்பட்டிலேருந்து தீபா தங்க திருப்பதி அவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு சேவல் திரைப்படத்திலேருந்து துளசி சாங் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த பாடல்

நேரம் 3:42. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் காட்சிகளை உள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களது பெயர் மற்றும் உங்களது ஊர் இதை டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தியை தட்டிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. பாண்டியன் திரைப்படத்திலிருந்து அன்பே நீ என்ன அந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ

நேரம் 3:47. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில. குக்கு நிகழ்ச்சியில ஒழித்த பாடல் பாளையங்குட்டிலிருந்து செம்புலன் ஆதிக்கவி அவங்களுக்காக ஒழிச்சது. அடுத்த பாடல் யாருக்காக கேட்டிங்க அப்படின்னா, ஜே ஜே நகரில் இருக்கக்கூடிய வர்ஷினி அவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து என்ன இந்த மாற்றமோ அந்த பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்

0: 5:58 ஆயாச்சு. இன்னைக்கு குக்கூன் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுக்கோட்டையிலேருந்து பரமேஸ்வரி, அகஸ்டின் மைக்கேல், காமராஜ் நகர்லேருந்து சங்கர்ராஜ், சங்கரன் கோயில் கோட்டியப்பன், நெல்லையிலேருந்து உமா, மேகாஸ், நெல்லையிலேருந்து மேகாஸ், கோயில்பட்டிலேருந்து தீபா தங்க திருப்பதி அவங்களும், முத்து நெல்லையிலேருந்து முத்து அவர்களும், பழையங்கோட்டையிலேருந்து செம்புலன் ஆதிக்கவி அவங்களும், ஜே ஜே நகர்லேருந்து வர்ஷினி அவங்களும், ஆலங்குளத்துலேருந்து சுபா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் ஒளிபரப்பணும், ஐயோ ஏன் பாட்டு வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சிலரோட பாடல்களை எங்களால் ஒளிபரப்ப முடியல, தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக ஒளிபரப்புவோம். டவுன்லேருந்து உதயா, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, உடையாம்புலி கோசலை, பாளையங்கோட்டையிலேருந்து சந்திரா, வீக்குபுரம் முகமது காசிம், கீழக்குளம் வளர்மதி, ராஜபாளையம் ராக்கப்பன், கோயில்பட்டி பொன்மலர், கீழக்குளம் ராமன், சத்தியமங்கலம் கோகில, வீரவநல்லூர் கருணாநிதி, ஆனந்தபுரம் பிந்து, சைலஜா, திருநெல்வேலி மாரியப்பன், கோயில்பட்டி சுதா, முத்துசெல்வி, சுரண்டை பாப்பா, பாளையருள், போடம்மாள்புரம் மந்திரகுமார், தென்காசி குத்தாலிங்கம், அறந்தாங்கி ஐயப்பன், மேலக்கரம் ஜெயக்குமார், வைகாலிப்பட்டி பிரதீபா, ஆரியங்காவூர் வேதிகா, சிவநாடனூர் மாரி, குறுக்குச்சாலை மகேஸ்வரன், ஆரியங்காவூர் லக்ஷ்மி சரஸ்வதி, கனக சபாபதி, சரவண குமார் இவங்களோட பாடல்களை ஒளிபரப்ப முடியல, தொடர்ந்து நிகழ்ச்சியில் ட்ரை பண்ணிட்டே இருக்க, கண்டிப்பாக ஒரு நாள் லைன் கிடைக்கும். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேகா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரவுனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3 இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சூப்பரான ஃபன்னான நிகழ்ச்சி தான் பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கேம் தான் விளையாட போகிறோம். நாங்கள் தாயை உருட்டுவோம், அதில் 1, 3, 5 விழுந்தது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்போம், நீங்கள் பதில் சொல்லணும். ஒருவேளை 2, 4, 6 விழுந்தது அப்படின்னா நீங்கள் எங்கள் கிட்ட கேள்வி கேட்கணும், நாங்கள் பதில் சொல்லுவோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா, என் கூட
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251 3 2 மற்றும் 0462251 3 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கும்.
1: நீங்க ஒரு மாசம் பிறந்திருக்கு, தை மாசம், மாசி மாசம், பங்குனி மாசம் மாதிரி இன்னைக்கு ஒரு மாசம் பிறந்திருக்கு. என்ன மாசம் பிறந்திருக்கு? வைகாசி வர்ற மாதிரி ஒரு 2 சினிமா பாட்டு டக்குன்னு சொல்லுங்க.
2: இன்னொன்னு
1: ஒண்ணு கரெக்டு, வைகாசி மாசத்துல அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
2: என்ன
1: படமா?
0: ஆனா வராது.
1: என்னமா? சித்திரை நிலவே சித்திரை நிலவே தான் கேள்விப்பட்டிருக்கேன். வைகாசி நிலவே வைகாசி நிலவேன்னு பாட்டு இருக்குதா? அப்படி பாட்டு இருக்குதா? சரி, உங்களுக்கு அரை மதிப்பெண், எனக்கு அரை மதிப்பெண், அப்படி வச்சுக்கிடுமா? இல்ல வேண்டாம், முழுசு நீங்களே வச்சுப்போங்க. சரியா? நல்ல முயற்சி, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி
1: கூடமா, நல்ல முயற்சி பாத்தீங்களா?
0: ஆமா, சூப்பரா சொன்னாங்க. அதுவும் உடனே சொல்லிட்டாங்க, அந்த ஆன் தி ஸ்பாட்ல நான் சொல்றேன்ப்பா அப்படினு சொல்லிட்டாங்க.
1: அப்படி வரணும்ல. ஏன்னா முதல் நேயர் வெற்றிகரமா வந்து தொடங்கி இருக்கு. அடுத்த நேயர்
0: யாரு எங்க இருந்து? வணக்கம். அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251 3 2 மற்றும் 3 3 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு குறிச்சிடலாமா தாயம்?
3: ஓட்டுங்க
0: சார்.
1: ஓட்டிடலாமா? உங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி.
0: ஐயோ, 3 விழுந்திருக்கு. மறுபடியும் 3 தான் விழுந்திருக்கு.
3: மறுபடியும் 3. கேளுங்க.
0: ரொம்ப ஈஸி சார். நீர்ல இருக்கக்கூடிய கல் என்னக்கல்?
3: நீரில்
0: உள்ள கல் அது என்னக்கல்?
3: நீரில் இருக்கக்கூடிய,
1: நீரில் இருக்கும் கல்.
0: ரொம்ப ஈஸி தான்.
3: நீலக்கல் தான் மேடம்.
0: நீர்ல நீலக்கல் கிடையாது.
3: நிலக்கரி வராது, அது மண்ணில் இருக்கும்.
0: வந்துட்டீங்க, அப்படியே ட்ரை பண்ணுங்க.
3: நிலக்கரி
0: நீர்ல
3: மேடம். கறிக்கல்லா?
0: கறிக்கல் இல்லையே.
3: அது
0: சொன்ன ஒரே ஒரு லைன் தான். அதை சொன்னாலே பாதி கல்லு முடிஞ்சிட்டு அதுக்கு 3 எழுத்து தான் முன்னாடி வருது. அதுலயும் முதல் எழுத்து நீங்க சொல்லிட்டீங்க.
3: கறிக்கல் மேடம்,
0: நான் தான் ஜெயித்தேன் சார். கலங்கல் சார், கலங்கல். நீர்
3: இருக்கு
0: கலங்கல். நீர் கலங்குள்ள சார்.
3: நீர் கலங்குள்ள கலங்கல்.
0: கலங்கல்.
1: அண்ணா
3: ஓகே, சூப்பர் மேடம்.
0: நன்றி நன்றி
1: அண்ணா. அந்த டைம் போக போக சீக்கிரம் போட்டு சீக்கிரம் போட்டு சீக்கிரம் போட்டுன்னு நீங்க சொல்றது வந்து எனக்கு கேக்கு.
0: அங்க வரைக்கும் கேட்ட சார் சார் தெரியும்.
1: ஆனாலும் இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த சொல்லணுமா?
0: சொல்லுங்க.
1: நம்ம சகோதரி சந்திரலேகா வந்து அவங்க நம்ம கடையநல்லூர் மாவடிக்கால இருந்து வந்தாங்க இல்லையா?
0: ஆமா.
1: நேயர் பேர் என்ன?
0: மகாலட்சுமி.
1: அவங்க சொன்னது சரி. உன்னாலே உன்னாலே படத்துல
0: அப்படி ஒரு பாடல் இருக்கு,
1: வைகாசி நிலவேன்னு பாட்டு இருக்கான்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம முழுமையா மதிப்பெண் கொடுத்தாலும் கூட அப்படி ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு தான் மகாலட்சுமி பாடியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு முழுமையான மதிப்பெண்
0: கிளாப் பண்ணிரலாம் சார்.
1: தகுதி உடையவங்க தான்.

0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததா, அடுத்த நேயர் யார் எங்கே இருந்துன்னு கேட்டலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம், யார் எங்கே இருந்து?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கே இருந்து?
2: வைத்திலிங்கம், பெத்தநாடார்பட்டி.
1: பெத்தநாடார்பட்டி வைத்திலிங்கம், தயாரா இருக்கீங்க? அப்படித்தானே?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கிறேன்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: ஆமா, நல்லா இருக்கும்.
1: தயம் ஒட்டிடலாமா?
2: அவுட்டுங்க சார்.
1: நாலு சார், நீங்கள் எனக்கு கேட்கணும், நான் தான் பதில் சொல்லணும்.
0: மாட்டிக்கிட்டாங்க சார்.
1: அதை பற்றி என்ன இருக்கு?
2: நான் சார் கேட்கணும்.
1: ஆமா,
2: அப்போ இப்படி கேட்டுமா?
1: கேளுங்க.
2: தண்டவாளம் இல்லாத ரோட்டில் சக்கரம் இல்லாத ரயில் ஓடுது.
1: ஆஹா, தண்டவாளம் இல்லாத ரோட்டில் சக்கரம் இல்லாத ரயில் ஓடுது. பந்து பந்து ஓடுறதா?
2: பந்து இல்லை சார்.
0: நான் கண்டுபிடிச்சேன்.
2: ரெண்டே எழுத்து.
1: ரெண்டே எழுத்து தான்.
2: கொடுத்துருக்கேன்.
1: அப்படியா? தண்டவாளம் இல்லாத ரோடில்
2: மூணு மூணு எழுத்து வருது.
1: தெரியலையே.
2: சரிங்களா சார்?
1: சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.

0: நாலு சார், நீங்க எனக்கு கேட்கணும், நான் தான் பதில் சொல்லணும்.
1: மாட்டிக்கிட்டாங்க சார்.
0: அதை பத்தி என்ன
2: இருக்கு சார் கேட்கணும்?
0: ஆமா,
2: அப்ப எப்படி கேட்கட்டுமா?
0: கேளுங்க.
2: தண்டவாளம் இல்லாத ரோட்ல சக்கரம் இல்லாத ரயில் ஓடுது.
0: ஆஹா, தண்டவாளம் இல்லாத ரோட்டில் சக்கரம் இல்லாத ரயில் ஓடுது. பந்து பந்து ஓடுறதா?
2: பந்து இல்லை சார்.
1: நான் கண்டுபிடிச்சேன்.
2: ரெண்டே எழுத்து.
0: ரெண்டே எழுத்து தான்
2: கொடுத்துருக்கேன்.
0: அப்படியா? தண்டவாளம் இல்லாத ரோடில்
2: இல்லை, மூணு மூணு எழுத்து வரும் சார்.
0: தெரியலையே. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க சார், எனக்கு தெரியல சார்.
2: பாம்பு சார்.
0: ஆஹா,
1: நான் அந்த ட்ரெயின் பூச்சி இருக்கல சார், அது நினைச்சேன்.
0: ஓ, அதுவும் சொல்லலாம் இல்லையா?
2: அதுவும் அதுல சக்கர இருக்க, வீட்ல நிறைய கால் இருக்க.
0: சபாஷ், ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப அருமை. மகிழ்ச்சி, மதிப்பெண் உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி சார்.
0: ஆ, மகிழ்ச்சி, அழகு. எனக்கு வந்து விட தெரியும். இருந்தாலும் ஏன் சொல்லேன்னா, பாம்பை கண்டு படையே நடுங்கும் போது நான் நடுங்காம இருக்க முடியுமா? அதனால பயந்து போய் சொல்லலை.
1: ஓ, அது சரி சார். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மன்மதன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:14. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில தான் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். தாயம் உருட்டி நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? கோட்டியப்பன் சார், தாய் விட்டுலமா?
1: வெளியே தாய் வர்றதுக்குள்ள ஏதாவது பேசணுமே
0: கிடையாது.
1: போட்டுருமா? அப்படிங்கிற வார்த்தை வர்ற மாதிரி ரெண்டு சினிமா பாட்டு நச்சு நாடிங்க பாப்போம். என்ன இது, எவ்வளவு பாட்டு கேக்கிய? வளையல் வர்ற மாதிரி ஒரு ரெண்டு பாட்டு வரியா சொல்லுங்க, பாட வேண்டாம்.
2: வளையல்
1: தங்க
2: வளையல்
1: முதல் வரிய சொல்லுங்க, மார்க்
0: கொடுத்துறேன்.
1: என்ன பாட்டு? கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருதே சிங்கார தங்க வளையல். சரிதானா?
2: அதாவது வளையல் முதல்ல ஆரம்பிக்கணும்டா, அப்படி பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க.
1: வளையல் வர்ற பாட்டுன்னு தான் கேட்டேனே ஒழிய, வளையல் ஆரம்பிக்க பாட்டுன்னு
0: கேட்ட. ரெண்டு பாட்டு சொன்னீங்க, ஒரு பாட்டு பாட்டீங்க, இன்னொன்னு.
1: சரி, சிறப்பு சிறப்பு. ஆமா, கொண்டியப்ப சார், உங்களுக்கு அரை மதிப்பெண், எனக்கு அரை மதிப்பெண், சரியா? ஆமா, தரியில என்ன ஓடிட்டு இருக்கு?
2: பிள்ளையார்
1: துண்டு ஓடிட்டு இருக்கு. சபாஷ், டீ சாப்பிட்டாச்சு? அஞ்சு மணிக்கு சாப்பிடுறியா? ரைட்டு, பணி தொடரட்டும். ரேடியோ கேட்டுட்டே பணி தொடரட்டும். என்ன, நெல்லை வானொலி கேட்டுட்டே நீங்க வந்து பணியை தொடருங்க. மகிழ்ச்சி,
2: மகிழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? அவருடைய இனிப்பு கட்டாயிருச்சு. நிகழ்ச்சியில் யாரு, வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: பரமன்குறிச்சியில இருந்து சுகன்யா.
0: பரமன்குறிச்சி சுகன்யாமா, ஒட்டிலாமா தாயம்?
3: என்ன
0: விழுந்துருக்கு? 4 விழுந்துருக்கு.
3: யார் கேட்கணும்?
0: என்கிட்ட தான் கேட்கணும், மாட்டினது என்னவோ நான் தான்.
3: நானே கேட்கணும்.
1: ஆமா, நீங்க தான் கேட்கணும்.
0: வாசலில் பூத்திருக்கும்
3: பால்வரசி,
0: அந்த பூசணி பூவா?
3: பூசணி பூ கிடையாது, கோலம்.
0: கோலம், சரி சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி மா, நன்றி.
1: சிறப்பு, மதிப்பெண் உங்களுக்கு தான். சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா.
0: சார், ஆளுக்கு பாதி மதிப்பெண் கொடுக்கலாங்கிறத பத்தி யோசிக்கணும், அதை விட்டுட்டு இப்படி பட்டிங்களே.
1: வாய்ப்பே கிடையாது,
0: வாய்ப்பே கிடையாதா? சரி, ஓகே. அப்போ ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஒலிக்கி இருக்கக்கூடிய பாடல் பையா திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு, கார்த்திக் சுனிதா அவங்களோட குரலை வண்ணிசில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு எழுதியிருக்கேன்.

4:23 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் பொதுகை தும்பி நிகழ்ச்சி. பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: புதுப்பட்டியில இருந்து அகஸ்டின்
0: சார், சொல்லுங்க. தாய் விட்டிடலாமா?
1: ஆ, விட்டுங்க. ம்,
0: மூணு விழுந்திருக்கு சார்.
1: நீங்க தான் கேளுங்க.
0: நாங்க தான் கேள்வி கேட்கணும்.
2: ஒரு
0: சார் தான் கேட்கணும்.
1: ஆ,
2: கேட்டலாமா?
1: ஆ, கேளுங்க.
2: இந்த கதை, கவிதை, கட்டுரை, நாவல் இப்படி எல்லாம் எழுதுதாங்க இல்லையா? அவங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு?
1: ரைட்டர்.
2: ரைட்டர், வெரி குட், சூப்பர், கலக்கிட்டியா. இப்போ கேள்வி என்னன்னா, எந்த ரைட்டரால எழுத முடியாது?
1: டைரக்டர்.
2: ரைட்டர். அப்ப டைரக்டர்ல வருது, டைரக்டர்ல வருது, ரைட்டர்னு வரணும்ல. எந்த ரைட்டரால எழுத முடியாது?
1: சார், க்ளூ கொடுங்க.
2: க்ளூ கொடுக்கவா? முன்னாடி வந்து அதை படிக்கிறதுக்காக நிறைய பேர் போவாங்க, கூட்டம் கூட்டமா, கும்பல் கும்பலா போவாங்க. டாக்டர் இல்லை, ரைட்டர் வரணும். விதி படத்துல கூட
0: சார், முடிஞ்சிட்டு, டைம் முடிஞ்சிச்சு,
2: டைம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சொல்லுவோம், விதி படத்தில் கூட அந்த நான் சொல்கிற இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ எல்லாரும் எந்த கிளாஸ் போகிறாங்க பசங்கள்லாம்? நிறைய பேர் லீவில், வெக்கேஷனில்.
1: ஆ,
2: ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போவாங்க இல்லையா, ஏதாவது படிக்கணும் அப்படின்ட்டு, இந்த வெக்கேஷனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அழகா சொல்லுங்க. டைம் முடிஞ்சு வச்சு, இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து நான் வந்து பதில எப்படியோ வரவழைச்சிட்டேன். அந்த வகையில் ஒரு சந்தோஷம், மார்க் எனக்கு தான். சரியா? ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றி, நன்றி.
2: ஆனாலுமா, நம்ம போன தடவை வந்து இந்த வளையல் வரக்கூடிய பாட்டு ரெண்டு
0: சொன்னோம்ல,
2: ஒன்று அவரு கல்யாண பொண்ணு, கண்ணான கண்ணு. இன்னொரு பாட்டு என்ன நம்ம சொல்லணும்?
0: சொல்லணும்,
2: வளையல் சத்தம் எம்மா எம்மா குலுங்க குலுங்க அப்படின்னு ஒரு வளையல் பாட்டு இருக்கு. வளையோசை
0: கலகலகலவது
2: அப்படியும் ஒரு பாட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்ம சொன்னா தான் நமக்கு ஒரு அறமதிப்புனாது
0: கிடைக்கும்.
2: அதை நம்ம சொல்லிடணும். சரியா?
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
3: அன்பு சகோதரி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் எல் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மாலை வணக்கம். எங்கிருந்து அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன்.
2: சபாஷ், வெரி குட், மகிழ்ச்சி.
3: நல்லா இருக்கும்
2: யா? நல்லா
3: இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும் சார்.
2: அவங்க என்னோட ரொம்ப நல்லா இருக்காங்க.
0: நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
3: ஒரு திரைப்புதி பாட்டு கேட்கவா, இல்ல ஏதாவது ஒரு புதிர் போடவா? சொல், புதிர் போடவா?
2: அது அவங்கட்டே கேட்டுங்க.
0: புதிர் போடுங்க சார்.
3: உங்கட்டே கேங்க, உங்கட்டே கேங்க.
2: இல்ல, புதிர் போட்டுறலாம், புதிர் போட்டுறலாம்.
3: பாட்டு படிச்சா போறோம்
2: சார்.
0: சரி,
3: இல்ல ஒரு புதிர் ஒன்னு போடவா?
2: இல்ல, புதிர் போட்டுறீங்களா? உங்களுக்கு புதிர் தான் ரொம்ப பிடிக்குமா?
0: அப்படிலாம் இல்ல சார்.
2: ஆமா, ஏன்னா உங்களுக்கு
0: மாட்டிக்கினாரு,
2: மாட்டி விடுங்க சார். வந்து ஒரு புரியாத புதிர் அப்படினு அவங்க அடிக்கடி சொல்லுதாங்க.
3: சரி, சொல்லு, புரிய சொல், சொல்லட்டுமாமா?
2: சொல்லுங்க.
3: சரி, அதாவது வீடு, ஒரு நிறுவனம், மாதம், செலவு, இதோடு தொடர்புடைய ஒரு சொல், அது என்னது? அதை நீ கண்டுபிடிக்கணும். அது வந்து மூணு எழுத்து சொல். வீடு, ஒரு நிறுவனம், மாதம், செலவு, இதோடு தொடர்புடைய ஒரு சொல், மூணு எழுத்து சொல் தான். ஒரு குழு தட்டுமா? அந்த சொல் ரெண்டு எழுத்து எடுத்துவிட்டால் வெற்றி கிடைக்கும். வெற்றி. மூணு எழுத்து சொல், ரெண்டாவது எழுத்துட்டா வெற்றி கிடைக்கும்.
2: அருமையா இருக்க.
3: அந்த சொல் எப்படின்னா, வீடு, ஒரு நிறுவனம், மாதம், செலவு, இதோட தொடர்புடைய ஒரு சொல் தான் அது.
0: மார்ச்சா சார்?
3: இல்லம்மா, இல்ல, இதுக்கெல்லாம் இது பொருந்தும். வீடு அப்படின்னா பொருந்தும், நிறுவனம்னா இந்த வார்த்தை பொருந்தும், மாதம்னா அந்த வார்த்தை பொருந்தும். ஆமா, செலவு இந்த வாரம் பொருந்தும்.
0: தெரியல சார், நீங்க தான் சொல்லணும்.
3: நிறுவனம் வாடகை, மாதம் வாடகை, செலவு வாடகை, அந்த எடுத்துட்டா

0: வாகை வெற்றி வரும்.
1: செலவு
0: வாடகை நிலநிலத்தை எடுத்துட்டா வாகை வெற்றி, வாகை சூடவா
2: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அஞ்சாம் திரைப்படத்தில் முத்துக்குமார் வரிகளுக்கு ஆண்ட்ரியா ஜெரமியா சூர்யா இவங்க பாடின அந்த பாடல் இவன் இசையில.

0: நேரம் 4:33 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு எங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: ஆமா, மழை இல்ல, அதே சமயம் வெயிலும் இல்ல.
1: ஆமா,
2: ஒரு இதமான

0: சூழ்நிலை இருக்கு, அப்படித்தானே?
1: ஆமா
0: ஆமா, அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு தாயத்தை உருட்டி, ஆமா, எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு சோதனை பண்ணிடுவோமே. ஒன்றுமா,
2: ஒன்று எழுந்திருக்கு.
0: இப்போ நான் தான் கேட்கணும். ஆமாம், நீங்கள் வந்து அப்படியே ஈஸியாக வேணுமோ? சரி, அப்போ வந்து ஈஸியாக கேட்கணும்னா வேறு வழி இல்லை. இந்த மூக்குத்தி வர்ற மாதிரி ஒரு ரெண்டு பாட்டு. சூப்பர்மா, அழகு, நல்ல அருமையா பாடுனீங்க. ஆமா, ரெண்டு பாட்டு தான், ரெண்டு பாட்டு தான். நீங்க தான் கரெக்டமான பாட்டீங்களா? அதாவது இன்னொரு பாட்டு கேட்டிருக்கீங்களா, மூக்குத்தி பாட்டு? ஆமா, பாதை தெரியுது பார் அப்படின்னு படத்து பேரு. ஆமா, எம் பி ஸ்ரீனிவாசன் வந்து இசை. ஆமா, எம் பி ஸ்ரீனிவாசன் இசை. ஆமா, நல்ல அருமையான பாட்டு. சின்ன சின்ன கன்னி பெண்ணே உன் பொய்யாரங்கண்டு. அது ஒரு நல்ல அருமையான படம்னு ஞாபகப்படுத்தின வேற ஒன்றும் இல்லை. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது.
2: ஆக அம்மா வந்து ஒரு மார்க் எடுத்துட்டு போறாங்க.
0: ஆமா, அந்த பாட்டு வந்துமா ரொம்ப அருமையா இருக்கும்.
2: படிங்களா ரெண்டு லைன்.

0: தன் பிட்டை துணையை தேடுது. இந்த பாட்டு அந்த படத்துல தான். அதே மாதிரி நான் இப்ப சொன்ன இல்லையா, சின்ன சின்ன மூக்குத்தியா சிகப்பு கல்லு மூக்குத்தியா, கன்னிப்பெண்ணே உன் உயரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியான்னு ரொம்ப அற்புதமான பாட்டு. பரவாயில்ல, ரொம்ப அருமையா வந்து நம்ம அம்புஜம் அம்பலவாணன் அவங்க அந்த பாட்டை பாடி மதிப்பெண்ணை பெற்று விட்டார்கள்.
1: அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்த சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சந்திரசேகர் சார், நீங்க இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்க ரெண்டு பேரும் சும்மா சூப்பர் கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க. வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் சூப்பர் அருமை. தாய ஊற்றிடலாமா? எங்க பகுதியில மூடாப்பா இருக்குன்னு சொல்லுவோம், கூறாப்பா கூறாப்பா இருக்கு, மழையும் அப்படியேதான். இப்ப வந்து ஒன்று விழுந்திருக்கிறது உங்களுக்கும் சகோதரிக்கு தான் போட்டி.
1: நான் ஒரு ஒரு ஒரு வார்த்தை, அது என்ன வார்த்தை நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா?
2: ஒரு வார்த்தை, அது என்ன வார்த்தை,
1: அது என்ன வார்த்தை, அதுக்கான க்ளூ கொடுப்பா, அது என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா?
2: சரி. என்ன ஜோனா மேம், ரொம்ப சமத்து போனா மறைட்டீங்களா?
1: ஏன் வரக்கூடிய முதல் எழுத்து தமிழின் முதல் எழுத்தின் அடுத்த எழுத்து, கடை மூன்று சேர்த்தால் ஒரு எண்ணிக்கை. மொத்தத்தில்
2: வரவே கூடாது எப்பவுமே சரியா?
1: சரி, மொத்தத்தில்
2: நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒளிக்க இருக்கக்கூடிய பாடல் ஐயா திரைப்படத்தில் பா விஜய் வரிகளுக்கு ஜனனி பரத்வாஜ் குரலை பரத்வாஜ் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: நேரம் 4:43. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திறன் வெளிவானொலியின் மதியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் பொதிகை தும்பி நிகழ்ச்சி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில தாய உருட்டிட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம்.
1: எல்லாரும் ஈஸியா கேளுங்க, ஈஸியா கேளுங்கன்னு சொல்லி நாம ஈஸியா கேட்டு
0: எல்லாரும் மார்க் எடுத்துட்டாங்க.
1: கடைசியில் நம்ம கஷ்டப்பட வேண்டிய, அதனால இப்போ வந்தாலும் ஈஸியா கேளுங்கன்னு சொன்னாலும் விடப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இப்போ வந்து அடுத்து
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: சார் வணக்கம், அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
2: வடக்கு கருமனூர் மாணிக்க வாசகம் பேசுறேன்.
1: வடக்கு கருமனூர் மாணிக்க வாசகம்.
2: ஆமா சார்,
1: மழை உண்டா?
2: அதே நாள் உங்க குரலை கேட்கல.
1: ஆமா, மழை உண்டா?
2: இங்க மழை இல்ல, கூறாப்பா இருக்கு. அப்புறம் வெந்நீர்ல கூறாப்பு,
1: அதே மாதிரிதான் இருக்கு.
2: அதே மாதிரி விடிய காலம் லேசா தூரல் இருந்து, தனி தூரல் காலையில
1: ரைட்டு.

0: மப்பும் மந்தாரமா இருக்கு.
1: போட்டாச்சு, அஞ்சு
2: அஞ்சு எழுந்திருக்கு சார். நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
1: ஆமா, இப்ப நான் சொல்றது திரும்ப திரும்ப சொல்லணும் சரியா? மூணு தடவை
0: முடிஞ்ச அளவு சொல்லுவேன்.
1: ஆமா, காக்கா கரையுது,
0: காக்கா கரையுது,
1: காரு நனையுது,
0: காரு நனையுது,
1: கண்ணுக்குட்டி பாலுக்கு அலையுது,
0: கண்டுபிடிச்சு
1: கண்ணுக்குட்டி பாலுக்கு அலையுது,
0: கண்டுபிடிச்ச ஆளுக்கு அலையுதா?
1: கண்ணுக்குட்டி,
0: கண்ணுக்குட்டி
1: பாலுக்கு,
0: பாலுக்கு அலையுது,
1: அலையுது,
0: காக்கா கரையுது, கண்ணுக்குட்டி பாலுக்கு அலையுது, கரையுது, கண்ணுக்குட்டி பாலுக்கு அலையுது.
1: ஹலோ, இடையில காரு நினைய வேண்டாமா?
0: அப்படி கார் நினைவிடுமோ?
1: ஆமா,
0: காக்கா கரையுது, கார் நினைவு, கண்ணுக்குட்டி பாலுக்கு அலையுது. காக்கா கரையுது, கார் நினைவு, கண்ணுக்குட்டி பாலுக்கு அலையுது. காக்கா, காக்கா கரையுது, கார் நினைவு, கண்ணுக்குட்டி பாலுக்கு அலையுது.
1: ஒரு காக்கா தான் ஒரு காக்கா
0: நினைவு, கண்ணுக்குட்டி பாலுக்கு அலையுது.
2: போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு.
1: காக்கா ஒரு காக்கா தானே கரையணும். காக்கா காக்கா
2: கரையணும்.
1: மாணிக்கவாசன் இப்ப கொஞ்சம் கிளீன் ஆகிட்டாரு. அருமை, சிறப்பு மார்க் உங்களுக்கு தான். சபாஷ்,
0: நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
3: அம்மா வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: கோயில்பட்டி வட்டம் மேற்கு பட்டமங்கலம் பாடல் பிரியர் மு கோவிந்தராஜன்.
2: கோவிந்தராஜன் சார், சொல்லுங்க
3: ஐயா. நம்ம ஐயாட்ட ஒண்ணு பேசணும். அவங்க ஒரு பாட்டை சொன்னாங்க, சின்ன சின்ன மூக்குட்டியா சிவப்பு கல் மூக்குட்டியா,
2: கன்னி
3: பெண்ணை உன் சொய்யாரம் கண்டு தன்னை சிமிட்டிர மூக்குட்டியா, கழுத்தை சுத்தி ஒரு அட்டியலா, முன் கட்டழகே ஒரு பட்டியலா, அத்தனை வார்த்தைகளையும் முத்துக்களாக கோர்த்து கொடுத்திருப்பாரு நம்ம விசி அருணாச்சலா. ஐயா இருக்கா? ஐயா கேளுங்க.
1: சொல்லுங்க.
3: உங்களுக்காக நான் ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
1: சரியா சொல்லுங்க, சொல்லுங்க
3: ஐயா.
1: சொல்லுங்க.
3: நீ எப்போதும் என் துணையாக, பங்குனி மாதத்தில் நீ பௌர்ணமி நிலவாக, பனிவிழும் மார்கழி மாதத்தில் நீ குளிராக,
1: சரி,
3: கார்த்திகை மாதத்தில் தீபங்கள் போல் அழகாக, காட்சி வருகின்றாய் என்றைக்கும் என் கண்ணுக்கு விருந்தாக, புன்னகை உருவையில் நீ பூக்களின் வடிவாக,
1: சரி,
3: முகம் புத்தொளி வீசிடும் காலை தென் கதிராக, ஆடைகள் சூடி வரும் அழகு மயிலாக, என்னை ஆட்டி படைக்கிறாய் நெஞ்சில் ஆசைகள் உருவாக,
1: சூப்பர் சூப்பர்,
3: தங்க கலசத்தை நீ தாங்கி வரும் தேராக, தந்த கவிதைகளை நீ பாடத்தரும் தமிழ் ஏடாக, வண்ணங்கள் ஏழையும் வடித்திட்ட வான வில்லாக, என் வாழ்க்கையில் வருகின்றாய் நீ எப்போதும் என் துணையாக.
1: வானொலியை பத்தி
3: உங்களுக்காக தனியா,
1: அப்படியே வானொலியை பத்தி அருமையா ஒரு கவிதை எழுதியிருக்கிய. இப்ப வந்து
2: நான்கு விழுந்திருக்கு சார்,
1: நாலு விழுந்திருக்கு. நீங்க கேட்கணும் சகோதரி பதில்
2: சொல்லுவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா
1: வேணா இப்படி கேட்டுருமா? நான் சொன்ன கவிதையை திரும்ப சொல்லுங்கன்னு.
2: அண்ணா என்ன வச்சு காமெடிக்க முடியாது பண்ணலையே
1: சார். கேளுங்க சார், கேள்வியை கேளுங்க. ஹலோ
3: ஹலோ, சொல்லுங்க.
1: கேள்வியை கேளுங்க சகோதரி.
2: நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும் சார்.
3: அந்த அம்மாவ ஒரு ஜோக் சொல்ல சொல்லுங்க.
1: வெரி குட், சூப்பர்.
2: ஒரு ஜோக்கா?
1: அம்மாவே ஜோக்கு தான். பரவ என்ன,
2: வேண்டாம், வலிக்குது, அழுதுருவ சார். போதுமா?
3: போதுமா.
2: நன்றி நன்றி நன்றி சார். இந்த மார்க் எனக்கு தர வரும்.
1: ஆமா, உனக்கு தாம்மா. அழுத பிறகு மார்க் கொடுக்காம,
2: அழுதுக்கு அப்புறம் மார்க் கொடுக்காம அப்படி சொல்றீங்களா? சரி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 4:53 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 ஒலிபரப்பில் புதிய தும்பி நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். புதிய தும்பி நிகழ்ச்சி அடுத்ததா கேம் விளையாட யார் ரெடியா இருக்கா? எங்க இருந்து வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரத்திலிருந்து சேரங்கசாமி பேசுறேன். கேக்குங்களா?
0: ஆமா சார், சொல்லுங்க. ரங்கசாமி தான், ரங்கசாமி தானே?
1: ஆமாங்க
0: சார். உங்களுக்கு தாயம் விட்டுடலாமா?
1: ஓகேங்க.
0: மூணு விழுந்திருக்கு சார். மூன்று மூன்று
1: மூன்று. நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
0: ஆமா, நாங்க தான் கேள்வி கேட்கணும் சார். நீங்க கேக்குறீங்களா? நான் கேட்டா.
2: ஆமா, நான் தான் கேட்கணும்.
1: கேளுங்க.
2: ஆமா, 11வது வாய்ப்பாடு சொல்லுங்க.
1: பதினொன்னு

0: 121.
1: அதுக்கு அடுத்து
0: அவ்வளவுதான்,
1: 16 வரை போகணும் இல்லையா? 16
0: வரைக்கும் இருக்குது இல்ல, கொஞ்சம் இதா இருக்குங்க. முயற்சி பண்ணா பண்ணலாங்க,
1: ஆனா கொஞ்சம் நேரம் ஆகும். அவ்வளவுதான்.
0: 16 121, 12 11 121, 132.
2: பாதி பாதி மதிப்பெண்கள் கொடுத்துலாமா சார்? அடுத்த நேயர், நிறைவான நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: எங்க இருந்து பேசுறீங்க?
3: சொல்லுங்கம்மா,
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: எட்டா கொம்புல மிட்டாய் பொட்டலம், அது
3: என்ன?
2: தேன்குடு அப்படிங்கிறது சரியான பதில்.
1: சூப்பர், அழகு.
3: கரெக்ட் கரெக்ட் சொல்லிட்டேன். அத விடுகதன சொல்லலாம் பார்த்தேன்.
1: அத வந்துச்சே. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப
3: மகிழ்ச்சி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி
1: மகிழ்ச்சியா?
2: ஆமா, அவங்களுக்கு வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு கடையநல்லூர் மாணிக்கவாசபுரத்துலேருந்து மகாலட்சுமி, முள்ளக்காடு பாபு, வைத்திலிங்கம், சாரி பெத்தநாடார்பட்டியிலேருந்து வைத்திலிங்கம் அவங்களும், சங்கரன் கோயில் கோட்டியப்பன் சாரும், பரமன்குறிச்சி சுகன்யா, புதுப்பட்டி அகஸ்டின், குற்றாலம் அம்பலவாணன், வியம்சித்திரம் அம்புஜ அம்பலவாணன், வேலூர் சந்திரசேகர், வடக்கு கர்மூர் மாணிக்கவாசம், கோயில்பட்டு மு கோவிந்தராஜன், திருப்பூர் ரங்கசாமி, வெக்காளிப்பட்டி ரேணுகாதேவி, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கோட்டியப்பன் சாரோட ஒரு ஹாஃப் மார்க்கும், அகஸ்டின் சாரோட புதுப்பட்டியிலோட அகஸ்டினோட ஒரு மார்க்கும் சாருக்கு போயிருக்கு. எனக்கு வந்து முள்ளக்காடு பாபு சாரோட ஒரு மார்க்கும், கோவிந்தராஜன் சார், கோயில்பட்டி கோவிந்தராஜன் சாரோட ஒரு மார்க்கும் வந்திருக்கு. ஆக எனக்கு 2 மார்க் வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு 1.5 மார்க் வந்திருக்கு. மிச்ச நேர்கள் எல்லாரும் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு நிகழ்ச்சியில் இதோட கிளம்பிடலாம். கிளம்பிடலாம் தானே?
1: கண்டிப்பாக.
2: சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் உங்கள் கூட கலந்துருந்தேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா
1: எல் சுப்பிரமணியன்.
2: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலேருந்து அஞ்சலாக ஒழுக்கியிருக்கக்கூடிய பாடல் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து காளிதாசன், வரிகளுக்கு தேவா, குரல்ல தேவாய்சல், பாடல் இதோ

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் மகிழ்ச்சியான உற்சாகமான மாலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1981 இடம்பெற்ற படங்களோட பாடல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கூடவே சூப்பர் சூப்பரான அந்த படங்கள் பற்றிய தகவல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க நிகழ்ச்சியில். உங்களோட நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. நிகழ்ச்சியில் முதலாவதா என்ன படம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அலைகள் ஓய்வதில்லை. இந்த படம் பாரதி ராஜாவோட இயக்கத்தில் 1981 வெளிவந்த திரைப்படம் தான் இந்த அலைகள் ஓய்வதில்லை. இதில் கார்த்திக், ராஜா, ராதா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க.

எழுதியிருப்பாங்க. மணிவண்ணன் தான் இதுக்கு கதை எழுதியிருப்பாங்க. கார்த்திக் வந்து இதில் விச்சுவாகவும் ராதா வந்து மேரியாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஆயிரம் தாமரை முட்டுகளை அந்த பாடல், அந்த விழியில் விழுந்து பாடல்கள், இது எல்லா இந்த ரெண்டு பாட்டையுமே யார் எழுதியிருப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வைரமுத்து தான் எழுதியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய புத்தம் புது காலை அந்த பாட்டு, வாடியே கப்ப கலங்க பாடலை யார் எழுதியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கங்கை அமரன் தான் எழுதியிருப்பாங்க. இந்த காதல் ஓவியம் அந்த பாடலை பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜாவே எழுதி இசையமைச்சு இருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இளையராஜாவோட சிறப்பு படைப்புகளில் இந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படமும் ஒன்று. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த புத்தம்பூது காலை இந்த பாடலை மகேந்திரன் இயக்கத்தில் மருதாணி திரைப்படத்தில் பயன்படுத்துகிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த பாடலை இளையராஜா 2014 வெளியான மேகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்தில் மறுபடியும் பயன்படுத்தி இருப்பார். இந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் 1981 சிறந்த திரைப்படத்துக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுக்கு முதல் பரிசு பெற்றிருக்கு இந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம். இப்போ அந்த படத்தில் தான் உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு எழுந்திருங்க.

அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் கேட்ட நேரம் 5:09. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1981 இடம்பெற்ற படங்களோட பாடல்கள் பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். முதலாவது அலைகள் ஓய்வதில்லை படம் கேட்டேன்ல, அடுத்ததாக என்ன படம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரயில் பயணம்.

திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் கேட்ட நேரம் 5:09. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1981 ஆண்டு இடம்பெற்ற படங்களோட பாடல்கள் பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். முதலாவது அலைகள் ஓய்வதில்லை படம் கேட்டோம்ல, அடுத்ததாக என்ன படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரயில் பயணங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் டி ராஜேந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஸ்ரீநாத், ஜோதி நடிக்க டிஆர் இசையமைச்சு இருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். திரைக்கதை கூட ரொம்ப ரொம்ப அழகாக அமைச்சிருப்பார் டிஆர். இந்த படம் 80களில் காதலர்களோட மிக மிக ஃபேவரட்டான படமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டச்சிங் ரொமான்ஸ் இந்த மாதிரி காதல் படம் இல்லாத படமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் 80களில் காதலர்கள் கொண்டாடிய ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம டிஆர் தான். ஹீரோயின் மீது ஹீரோ ஒரு விரல் கூட படக்கூடாது, அதுதான் டிஆர் படங்களோட ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கதைக்கு அழகோ அழகோ அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் எழுதுகிற கதை. எழுத்தாளரான நாயகிக்கும் இதில் என்ன கதை அப்படின்னா, எழுத்தாளரான நாயகிக்கும் பாடகரான ஹீரோவுக்கும் இடையே அப்படிப்பட்ட காதல் னாலும் அதை ரெண்டு பேருமே வெளிப்படையாக சொல்கிறாங்களான்னு கேட்டால் சொல்லவே இல்லை. ரெண்டு பேரும் அப்படியே மௌனமாக இருக்காங்க. துரதிருஷ்டவசமாக வில்லன் ராஜுவோட ஹீரோயினுக்கு திருமணம் நடந்துடுது. திருமணத்துக்கு அப்புறம் மனைவியோட முன்னாள் காதலை பற்றி தெரிய வர வார்த்தைகளால் சுட்டரிக்கிறாரு வில்லன். கணவன் சித்திரப்படக்கூடிய ஹீரோ கணவன் கிட்ட சித்திரவதைப்படக்கூடிய ஹீரோயின் ஒரு பக்கம், தேவதாசா ஹீரோ ஒரு பக்கம் அலைய காதலி படக்கூடிய பாட அந்த கொடுமையை அறிஞ்சு காதலிக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு காதலியோட கணவன் கிட்ட போய் சமரசம் பேசுறாரு காதலன். காதல்னா இதுதானங்க. டிஆரோட அடுக்குமொழிக்கு வசனங்கள் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் ரயில் பயணங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் 5:18. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு 1981 இடம்பெற்ற படங்களோட பாடல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். கூடவே சூப்பரான தகவல்களும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். அது அடுத்தது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கமல்ஹாசன், சுஜாதா, நாகேஷ், சுமன், அம்பிகா இவங்க எல்லாரும் நடித்து பஞ்சு அருணாச்சலம் கதை எழுதி ஜி என் ரங்கராஜன் இயக்கிய படம். என்ன படம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, அதுதான் கடல் மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த கடல் மீன்களில் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடின உழைப்பாளி மீனவன், அவன் ரொம்ப ரொம்ப ஏழையான மனுஷன். அவன் தன்னோட தந்தையோட நண்பனான நாச்சிமுத்துவோட மகள் பாக்கியம் மீது காதல் கொள்கிறாரு. ஒரு இதில் வந்து இந்த லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது, இந்த செல்வத்தோட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஏழை எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க அப்படிங்கிறது தான் கதை. அதையும் தாண்டி படத்தில் ட்விஸ்ட்டாக வச்சுருந்துருப்பாங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தா தான் கதை இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு நல்ல கதை, சூப்பரான கதை. ஒரு மீனவனோட கஷ்டங்களை சொல்லக்கூடிய அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குது கடல் மீன்கள் திரைப்படத்தில் இருந்து.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

கூடவே சூப்பரான தகவல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்தது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1981 வெளியான திரைப்படம், சரிங்களா? இந்த படத்துக்கு சூப்பரான படம், சரியா? டிஆர் பாடல்களை எழுதி இசையமைச்சிருப்பார், சரிங்களா? இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, பாபு அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞன் ஜூலி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறார். சமூக வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருக்கும் காதலில் எதிர்ப்பு தெரிவிக்க, அதையும் தாண்டி பாபுவும் ஜூலியும் தங்களோட முடிவில் உறுதியாக இருக்காங்க, கண்டிப்பாக இவங்கள தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஜூலியோட அப்பா என்ன செய்கிறாரு, ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்கிறவர் ஜூலியை ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டி வைக்க, ஜூலி நினைக்கிறாங்க இது இனி நம்ம காதலோட சேரவே முடியாதோ அப்படின்னு நினச்சி ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்காங்க. இதை கேட்ட பாபு கடைசியாக ஒரு தடவை ஜூலியோட முகத்தையாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஓடி அங்க அவங்களும் அவங்களோடய சேர்ந்துடுறாங்க. துரை இயக்கிய இந்த படத்தில் யார் நடிச்சிருப்பா தெரியுமா? மோகனும் பூர்ணிமா ஜெயராமனும் தான் நடிச்சிருப்பாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த படம் என்ன படம் அப்படின்னு. ஆமாங்க, அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கிளைஞர்கள் திரைப்படத்தில் இருந்து

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:30. இணைந்திருக்கிற படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் 1981 இடம்பெற்ற படங்களோட பாடல்கள் அதை பற்றிய தகவல்களும் தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோமல் சுவாமிநாதன் அவர் எழுதின ஒரு புத்தகம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். அந்த படம் பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுவும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எப்படியாச்சும் இதை படமாக்கணும் அப்படின்னு கே பாலச்சந்தர் இந்த திரைப்படத்தை சரிதாவை வச்சு டைரக்ட் பண்ணியிருப்பார். எம் எஸ் விஸ்வநாதன் சூப்பராக இசையமைச்சிருப்பார். தண்ணீர் பிரச்சனையை சொல்கிறது தான் இந்த படத்தோட கதையே. அதுலேயும் சரிதா அப்படியே வானத்தை பார்த்து நிற்கும்போது, வறண்டு இருந்த நிலத்தில் ஒரு சுழி தண்ணி, ஒரு துளி தண்ணீர் அவங்கள தொடும் பாருங்கள். ஐயோ, தண்ணீர் இவ்வளோ முக்கியமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு படம் இருக்கும். இந்த படத்துக்கு கே பாலச்சந்தருக்கு இந்தியாவோட தேசிய திரைப்பட விருது கிடச்சிருக்கு. அவ்வளவு அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பார் நம்மளோட கே பாலச்சந்தர். இப்போ அந்த படத்தில் தான் ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.

ஒன்றாம் மாடி இடம்பெற்ற படங்களோட பாடல்கள் பற்றி அந்த தகவல்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கோம். அடுத்தது அந்த வரிசையில் என்ன படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தில்லு முள்ளு அப்படிங்கிற படம் தான். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினிகாந்த், மாதவி, தேங்க ஸ்ரீனிவாசன், சகோதர் ஜானகி, பூர்ணம் விஸ்வநாதன் இதுங்க எல்லாரும் நடித்த படம் தான் இந்த படம். கோல்மால் அப்படிங்கிறது ஒரு இந்தி மொழி திரைப்படத்தை தழுவி கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கோல்மால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒரு ரெண்டு பாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தில்லு முள்ளு தில்லு முள்ளு டண்டன்டா அந்த பாட்டும், ராகங்கள் 16 அந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த படத்தை 2013 மறு ஆக்கம் செய்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு பாட்டையும் அந்த படத்தில் வைக்காங்க. அந்த புதுசாக தில்லுமுள்ளு 2013 கொண்டு வந்தாங்கல்ல, அதை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பத்ரி தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இன்னும் ரொம்ப அழகாக இப்போ அந்த படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 5:44. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சி 1981 இடம்பெற்ற படங்களோட பாடல்களோடு சேர்த்து கேட்டிருக்கிறோம் அழகான தகவல்களையும். அடுத்ததாக என்ன படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நெற்றிக்கண் அப்படிங்கிற படம் தான். மனுஷனுக்கு கண்ணு 2 கண்ணு இருக்குது, அது போதுமான்னு கேட்டால் போதவே போதாது. நம்மளோட அறிவு கண்ணும் திறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம். ரஜினி சரிதா நடித்த இந்த படத்தில் கவுண்டமணியும் சூப்பராகவே நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு கதை வசனங்களை விசுவும் கே பாலச்சந்திரனும் எழுதியிருப்பாங்க. இளையராஜா சூப்பராகவே இசையமைச்சிருப்பார். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனால் பெண்கள் கிட்ட கொஞ்சம் தவறாக நடந்துக்கக்கூடியவர். அவருக்கு பாடம் புகட்ட ராதா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தான் படத்தோட கதை. அந்த சக்கரவர்த்தியோட நடத்தையை மாற்றி வெற்றி பெறதான் இந்த படத்தோட கதை. இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கதையில் ரஜினி சக்கரவர்த்தி சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேடத்தில் நடித்து அசத்தி இருப்பாருங்க. இப்போ அந்த படத்துலருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்குது, தீராத விளையாட்டு பிள்ளை பாடல்.

இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி. நீ பொண்ணு, நான் பையன்.

நேரம் 5:50. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். 1981 இடம்பெற்ற படங்களோட பாடல்கள் பற்றிய தகவல்களையும் கூடவே அந்த படம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் தான். பாரதிவாசி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சுரேஷ் சாந்தி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிறது ஒரு அழகான காதல் கதை. இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருப்பார், கங்கை அமரன் தான் பாடல் வரிகளை எழுதியிருப்பார். இந்த படத்தில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு தனக்கு ஸ்ரீதர் இயக்கிய இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற படத்தில் இசையமைக்க ஸ்ரீதர்கிட்ட பேசி வாய்ப்பு வாங்கி கொடுத்தது சந்தன பாரதியும் பி வாசு அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு சம்பளமே இல்லாமல் இசையமைச்சு கொடுத்துருப்பாரு நம்மளோட இளையராஜா அவர்கள்.

நேரம் 5:56 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1981 இடம்பெற்ற படங்களோட பாடல்கள் பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நேரம் 5:56 ஆனதுனால நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் என்ன திரைப்படம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாலநாகமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்தில் கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் சரத்பாபு ஸ்ரீதேவி நடித்து இளையராஜா சூப்பராக இசையமைச்சிருப்பார். அதுவும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒலிக்க இருக்கக்கூடிய அந்த கூந்தலே மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலுக்கு ப்ளஹரி ராகத்தில் இசையமைச்சிருப்பார் இளையராஜா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பண்ணோன்னா.

நிர்மாலை 6 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இல். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்போமா? இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் இ கதிரவன். இன்று 7:05 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள். இரவு 8:00 ஊரும் உறவும், மண் மணக்கும் மக்களின் ஒலி, வில்லுப்பாட்டு, வழங்குபவர் கிருஷ்ணாபுரம் SP முத்துலட்சுமி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல், தமிழ் மாணவன் ஜியு போப் ஆற்றிய மொழி தொண்டு. 10:00 சுகமான ராகங்கள், இதில் பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி, வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், காலை 7:00 சூழல் விளக்கு செய்தி கட்டுரை. நாளை காலை 7:07 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 8:02 8:30 மற்றும் 8:55 திரையருவி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று, இந்நிகழ்ச்சியில் அலட்சியத்தை தவிர்ப்பது எவ்வாறு என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். நாளை காலை 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள், முற்பகல் 11:02 வெளிச்சம், இதில் BS6. BS6 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7, கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி, தொடர்ந்து திரைசை. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, இதில் விதவிதமாக சாம்பார் செய்வது எப்படி என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அட்டல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம். 1:10 நலம் தான நிகழ்ச்சியில் இரவு நீண்ட நேரம் விழிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள். 1:55 நலம் தான நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான உடல் ஆரோக்கிய நலக்குறிப்புகள், ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் திரிபுராவின் நீர்மகால், 3:02 குக்கு நிகழ்ச்சி, நாளை மாலை 4:02 பொதுகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே. மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை. நாளை 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா. 7:35 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு மாடுகளில் குடற்புழு நீக்க மருந்து எதிர்ப்பு தன்மையை கையாளும் முறைகள், உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி அழகிய நம்பி அவர்கள். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை, 9:15 திரை இசை. நாளை 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள், 10:00 தாளாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரைக்கும் கேட்டோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின்

வித்தியாலை மற்றும் பண்பலை 102.6 இன்றும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது என்பது கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் ஜலி அஞ்சல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பக்தி மனம் கமழும் பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம், கூடவே நல் சிந்தனைகளோடு கூடத்தான். மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் கல்வியின் அடிப்படைன்னு சொல்றாங்க சுவாமி விவேகானந்தர். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் மனோ பாடியிருக்காங்க, பாடல் கேட்கலாம்.
2: ஏழுமலை வாசா அநாதரக்ஷகா கோவிந்தா, ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வெங்கடரமணா.

6:19 இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீக இயல்பை வழிபடுத்துவதற்கான ஒரே வழி துன்பப்படுபவர்களுக்கு உதவுவதுதான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்போமா? சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்காங்க.

வெற்றி பெறுவதற்கு விடாத முயற்சியும் தளராத மன உறுதியும் தான் தேவைங்க. அடுத்த பாடலும் சீர்காழி ஐயா அவர்களுடைய குரலில் தான் நம்ம கேட்க போகிறோம், கேட்கலாம்.

0: நேர்களை தொடர்ந்து நாம கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையஞ்சலாக
1: கேட்டீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராயிச்சு இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி இந்த யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டா அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முதல் மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம், 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
0: தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை

0: வாங்கினீர்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் இங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி

0: அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் மீண்டும் இணைகின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்பிக்கை நம்மிடத்திலும் கடவுளிடத்திலும் கொண்டு வெற்றி நோக்குடையவர்களாக நம்ம வாழணும். வெற்றிக்கான ரகசியம் இதுதான்னு சொல்கிறாங்க சுவாமி விவேகானந்தர். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடியிருக்காங்க.

தான் என்கிற ஆணவத்தையும் பேராசையையும் அடக்கும்போது பெரும் வெற்றிகளை வந்து ஒருவர் பெற முடியும். அரும்பெரும் செயல்களை தியாகத்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும்.

நேரம் 6:52 நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த இனிமையான பாடலும் நாம் கேட்க இருக்கின்றோம். சுயநலம் ஒழுக்கக்கேட்டை தான் கொண்டு வருகின்றது, ஆனால் சுயநலம் இன்மையோ நல்லொழுக்கத்தை தரும். எஸ் சரளா அம்மா பாடியிருக்காங்க, பாடலாம கேட்கலாம்.

பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தக்கூடியது தான் ஆன்மீகம். ஆன்மீக ஈடுபாட்டினால் மட்டும்தான் மனிதனுக்குள் புதைந்திருக்கக்கூடிய பரிபூர்ணத்தன்மை வெளிப்படும். நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம். ஏ. ஹனீஃபா ஐயா பாடியிருக்காங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி ஆகும்போது நம்ம அட்டகாசமா வந்தாச்சு எஃப்எம் ரெயின்போ 102.6 திரை இசையில இனிமையான பாடல்கள் கேட்கறதுக்கு. ரெண்டு பாட்டு சூப்பரான பாட்டு நமக்காக இருக்குது. மொதல் பாட்டு கேட்போமா? சர்க்கார் படத்துலேருந்து வந்துட்டு இருக்குது. மோஹித் சௌஹான் அண்ட் குழுவினர் பாடியிருக்காங்க பாடல் இதோ.

திரைசையில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்கில் யுகபாரதி வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் இதை.

0: செய்திகள் வழங்குபவர் ஈ கதிரவன்.
1: வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும் ஐசியூவில் 4 படுக்கை வசதிகளும் 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டில் ஏசி ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வெயிலில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக வெயிலில் இருக்காமல் அவ்வப்போது நிழலிலும்

0: செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வெயிலில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக வெயிலில் இருக்காமல் அவ்வப்போது நிழலிலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். நீர் சத்தை அதிகரிக்கும் வகையில் நீர் சத்து மிகுந்த ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் வெப்பநிலை 105 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும். குறிப்பாக உடல் வெப்பநிலை குறைக்கும் வகையில் குளிர்ந்த நீரில் அவர்கள் உடலை சுத்தப்படுத்துவது, ஐஸ் கட்டிகளை கொண்டு உடலை குளிர்ச்சியாக்குவது உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்ய வேண்டும். அதன் பின் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள், எப்போது வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு வருகை தந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பகுளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. திருச்சியின் அடையாளமாக விளங்குவது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை கோவிலுக்கு சொந்தமான தெப்பகுளம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் NSP சாலையில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தற்போது சுமார் 12 அடி ஆழத்திற்கு தண்ணீர் உள்ளது. அந்த தெப்பகுளத்தை சுற்றிலும் தரைக்கடைகள் இருந்தன. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தரைக்கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெப்பகுளத்தை முழுவதும் தூர்வாரி அதனை அழகுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் மலைக்கோட்டை தெப்பகுளத்தை தூர்வாரும் பணியை மாநகராட்சியினர் ஈடுபட்டனர். முதல்கட்டமாக 3 மின் மோட்டார்கள் மூலம் தெப்பகுளத்தில் இருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றும் பணி நடைபெற்றது. அதன் பின் தெப்பகுளத்தில் உள்ள சகதி மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டு முழுமையாக தூர்வாரும் பணிகள் முழுமையடைந்தது. மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பகுளம் தண்ணீரால் நிரப்பப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை தெப்பகுளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது எனவும், அதன் பின் தற்போதுதான் மீண்டும் தூர்வாரப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரே இடத்தில் திரட்டி அறிவுரை கூறிய திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 364 பேரை திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் வரவழைத்தனர். அவர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட விவரங்கள், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். குறிப்பாக இனிமேல் எந்த விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இனிமேல் குற்ற செயலில் ஈடுபட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வு இதுவே முதல் முறையாக நடத்தப்பட்டது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் May 12 உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. அரசு மருத்துவமனை டீன் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டு மெழுகுபடுத்தி ஏற்றினர். தொடர்ந்து கேக் வெட்டி அவர்கள் செவிலியர் தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிளியனூர்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் மதிப்பீட்டில் நாற்றங்கால் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை மரக்கன்றுகளை பாதுகாப்பு செய்து பராமரிக்கப்பட்டு வரும் செயல்பாடுகளையும், பொன்னுசங்கப்பட்டி கிராமத்தில் கிராமப்புற கட்டிட பராமரிப்பு திட்டத்தின் கீழ் 98,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதையும், வீரமச்சான்பட்டி ஊராட்சியில் 5வது நிதி சுகாதார மானிய திட்டத்தின் கீழ் 65 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீரமச்சான்பட்டி வட்டார வள ஆய்வகத்தின் கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைவாகவும் தரமானதாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தினார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஈ கதிரவன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார்.

இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிர அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76

194,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நம்மை சுற்றியில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் மாதந்தோறும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மாவட்ட வேலைவாய்ப்பு

தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து எந்தவித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. 9ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் தோல்வியுற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 200, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 300, +2 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 400, பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 600 வீதம். 3 ஆண்டிற்கு வேலைவாய்ப்பற்ற ஒரு உதவித்தொகை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இந்த தொகை நேரடியாக மனுதாரர்களது ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புபவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்பவராக இருக்கணும். தொடர்ந்து பதிவினை புதுப்பித்திருக்கணும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 45 வயதுக்கு மிகாமலும், ஏனையோர் 40 வயதுக்கு மிகாமலும் இருக்கணும். மனுதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000க்கு மிகாமல் இருக்கணும். அன்றாடம் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிலும் மாணவ மாணவியருக்கு இந்த உதவித்தொகை வந்து வழங்க படாது. இருந்தாலும் தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி மூலம் கல்வி கற்பவர்கள் உதவித்தொகை வந்து பெறலாம். ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வரக்கூடியவர்கள் தொடர்ந்து 3 வருடம் வரை உதவித்தொகை பெற 4வது தேதி வரை வங்கிகளில் குறிப்புகள் இடப்பட்ட வங்கிக் கணக்கு புத்தக நகலோட சுய உறுதிமொழி ஆவணத்தையும் பூர்த்தி செய்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்திற்கு அஞ்சல் வாயிலாக அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகையாக மேலும் பிற அரசு அலுவலகங்கள் வாயிலாக எந்தவிதமான உதவித்தொகையும் பெறாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வரை உதவித்தொகை வழங்கப்படுது. மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செஞ்சு 1 ஆண்டுகள் நிறைவு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு கீழ் படித்தவர்களுக்கு ரூபாய் 600 வீதமும், +2 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 750, பட்டதாரிகளுக்கு 1000 வழங்கப்படுது. இதுவரை எந்த ஒரு அரசின் உதவித்தொகை பெறாதவராகவோ, எந்த ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியாதவராகவோ மற்றும் இதுவரை இந்த திட்டத்தில் பயன்பெறாதவர் அப்படின்னா மேற்காணும் இந்த தகுதிகள்லாம் உள்ளவங்க இந்த உதவித்தொகை பெறுவதற்கு அனைத்து கல்விச் சான்றுகள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றோட மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் கோரம்பலம் தூத்துக்குடியில் நேரில் சென்று விண்ணப்பிக்கிறோம். உதவித்தொகை பெறுபவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும், உதவித்தொகை பெறுவதால் வேலைவாய்ப்பு பரிந்துரைத்தலுக்கு எந்தவித தடையும் ஏற்படாது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுறீங்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தரமான கல்வி இப்போது நம்ம பக்கத்திலேயே. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழே 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருது. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகளும், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகளும், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 அரசு நிறுவனம். இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வந்து போதிக்கப்படுது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்குது. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் வந்து செயல்படுது. 2026-2027 கல்வியாண்டுக்கான

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 7:30 நம்ம வந்தாச்சு அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்கு. இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள் தான் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தூக்கம் அப்படிங்கிறது வெறும் ஓய்வு மட்டும் கிடையாது, அது மூளையும் உடலும் மிகவும் சுறுசுறுப்பாக ஒரு காலகட்டத்தில் இயங்குது. அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு எப்படி ஓய்வு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சிக்கலான அறிவியல் செயல்முறை அப்படின்னு சொல்லலாம். நவீன அறிவியல் ஆய்வுகள் படி மனித ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் தூக்கம் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். மூளையை சுத்தம் செய்யும் ஹவுஸ் கீப்பிங். நாம் விழித்திருக்கும்போது மூளையில் பல நச்சு பொருட்கள் வந்து சேருது. ஆனால் நாம் தூங்கும்போது மூளையில் உள்ள கிளிம்பாட்டிக் அமைப்பு, அதாச்சும் கிளிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க, இது சுறுசுறுப்பாக செயல்பட்டு இந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றுது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த நச்சுக்கள் வந்து சரியாக நீக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அல்சைமர் போன்ற நரம்பியல் நோய்களுக்கும் வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்போம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள் அப்படின்னு நாம் பேசிகிட்ருக்கோம். தூக்கத்தில் இரண்டு முக்கியமான நிலைகள் ஸ்லீப் ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித தூக்கம் பொதுவாக 90 முதல் 110 நிமிடங்கள் கொண்ட சுழற்சிகளாக ஸ்லீப் சைக்கிள்ஸாக பிரிக்கப்படுது. இது ஒரு இரவில் 4 முதல் 6 முறை மீண்டும் மீண்டும் நிகழுதுன்னு சொல்கிறாங்க. ரெம் அல்லாத தூக்கம், அதாவது நான் ரெம் ஸ்லீப்னு சொல்கிறாங்க. இதில் லேசான தூக்கம் முதல் ஆழ்ந்த தூக்கம் வரைக்கும் 4 நிலைகள் வந்து இருக்குது. இந்த கட்டத்தில் தான் உடலின் திசுக்கள் வந்து பழுது பார்க்கப்பட்டு ஆற்றல் இழந்த ஆற்றல் வந்து மீட்கப்படுது. இதில் ரெம் தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த கட்டத்தில் கண்கள் மூடிய இமைக்கு பின்னால் வேகமாக அசையும் மூளை விழித்திருப்பது போலவே செயல்படும். நாம் பார்க்கும் பெரும்பாலான கனவுகள் இந்த நிலையில் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, அன்பே சிவம் படத்திலிருந்து.

நேரம் 7:43 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக நினைவாற்றல் மற்றும் கற்றல், மெமரி ப்ராசஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தரவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் பகலில் கற்கும் விஷயங்கள் மூளையில் வந்து நிரந்தரமாக சேமிக்க மெமரி கன்சாலிடேஷன், அதாச்சும் ரெம் மற்றும் நான் ரெம் ஆகிய இரண்டு தூக்க நிலைகளும் வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகலில் நாம் ஒரு விஷயத்தை கற்கும்போது, படிக்கும்போது அது நிரந்தரமாகவே அது சேமிக்கப்படுது நமது மூளையின் அந்த சேமிப்பு பகுதிகளில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே தூக்கம் இன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கவனம் செலுத்துவதிலையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் குறைபாடுகள் வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறதையும்

சொல்லியிருக்காங்கங்க. இன்னொன்று, சர்க்காடியன் தாளம், அதாச்சும் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடலின் இயற்கையான 24 மணி நேர உயிரியல் கடிகாரம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு சைக்காலஜிக்கல், ஒரு ஃபிசியாலஜிக்கல், ஒரு கிளாக் அப்படின்னும் சொல்கிறாங்க. பகல் வெளிச்சம் மூளையை வெளித்திருக்க செய்யுது. இரவு இருள் சூழ்ந்ததும் மெலடோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்து தூக்கத்தை வந்து தூண்டுகிறது. மொபைல் மற்றும் கணினி திரைகளிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் இந்த அமைப்பை வந்து பாதித்து தூக்கத்தை வந்து ஏற்படுது, கெடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே மொபைல் ஃபோன் பார்ப்பதையோ கணினி திரைகள் பார்ப்பதையோ வந்து நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் வந்து இது தாங்க. அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, பைரவா படத்திலிருந்து.

நேரம் 7:50. அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம். தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, நீண்ட கால ஆயுளுக்கும் இளமையாக வாழ்வதற்கும் இந்த தூக்கம் வந்து ரொம்ப அவசியமாகுது. ஏஜிங் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நேச்சர் அப்படிங்கிற ஒரு இது விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, தினமும் 6 முதல் 8 மணி நேரம் வரைக்கும் சீரான தூக்கம் மேற்கொள்பவர்களுக்கு வந்து முதுமை அடையும் வேகம் ரொம்ப குறைவாகவே நிகழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியான தூக்கம் வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து குறைக்குதுங்க. நமக்கு ஏதாச்சும் தூக்க குறைபாடு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை பின்பற்றி அவற்றை நாம் வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் வந்து நன்மையை ஏற்படுத்தும். நினைவாற்றல் மற்றும் கற்றல் இதை சரி பண்ணுறதுக்கும், அந்த சர்க்காடியன் தாளம் அப்படிங்கிறத சரி செஞ்சுக்கிறதுக்கும், நீண்ட ஆயுளும் இளமையாக வாழ்வதற்கான ஒரு விஷயமாகவும் இதை வந்து நாம் சொல்லலாங்க. தூக்கத்தை எப்போதுமே நாம் தள்ளி போடுவதோ அல்லது குறைத்து கொள்வதோ வந்து கூடாது அப்படின்னு சொல்லலாம். அது நம்முடைய உடல் நலம் மட்டுமல்ல, மனநலத்துக்கும் கூட ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக அமையலாம். அதனால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும், சரியாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நாம் தூக்கத்தை பற்றிய அறிவியல் செய்திகள் அப்படின்னு பார்த்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பாட்டு கேட்போமா? ஷான் ரோல்டான் பாடி இசையமைத்திருக்காங்க. 144 அப்படிங்கிற படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தமிழக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக் காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 400 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். தாவேக்கு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக்கு அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பண்ணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்

0: பிரான்சின் அலெரிசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில்
2: ஊரும் உறவும்

வானொலியானது அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதிலும் மக்களின் தேவையும் எண்ணங்களையும் அரசுக்கு எடுத்து சொல்வதிலும் ஆக மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. உடனுக்குடன் நிலைத்தரமான சமநிலை செய்திகள், நாடகங்கள், ஆன்றோர்களின் சொற்பொழிவு, கர்நாடக சங்கீதம், பல தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, இன்றும் கூட காந்தியஞ்சலி வாயிலாக மகாத்மா காந்தியின் சுயசரிதை, நேர்முகம் உரையாடல், கல்வியாளர்களின் தொகுப்பு, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நம் வானொலியின் நிகழ்ச்சிகளை. அது மட்டுமா, அந்த காலத்து பழைய பாடல்களாக இருக்கட்டும், இந்த காலத்து புதிய பாடல்களையும் நாம் உடனுக்குடனே நம் ஆகாஷவாணியில் கேட்டு மகிழ முடியும். நூற்றாண்டு கண்ட வானொலியே வெறும் வார்த்தைகளால் சொன்னால் மட்டும் போதுமா? உங்களுக்காகவே மண்மணக்கும் மக்களின் மொழி என்ற தலைப்பில் வானொலியின் பெருமையினை வில்லிசையாக வழங்க வராங்க கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர். வாங்க நாமளும் கேட்டு மகிழலாம்.

0: வானொலி நிலையத்தின் பிறவிகளை பாட.
1: அப்படி பிறவிகள் பாட.
0: அதாவது மூத்தமிழ் என்று முத்தமிழ் கலைகளிலே
1: கலைகளிலே
0: மூத்த கலை நமதுடைய வில்லுப்பாட்டு.
1: நம்ம வில்லிசை பாட்டு. ஆமா,
0: மூத்த கலை என்றாலும் தமிழ் தாயை போல.
1: ஆமா,
0: என்றுமே சீர் இளமையான கலை அல்லவா?
1: கலை அல்லவா,
0: சிறப்பான கலை.
1: ஆமா,
0: ஆரி தமிழரின் அற்புதமான கலை.
1: கலை
0: இந்த வில்லு பாட்டு.
1: அந்த வில் பாட்டு
0: தமிழில் முத்தமிழ் என்று சொல்லுகிறோம் அல்லவா?
1: சொல்லக்கூடியது
0: முத்தமிழ் என்றால் இயல் இசை நாடகம்.
1: ஆமா,
0: இயல் தெரிந்தவர்கள் பேச போவார்கள்,
1: போவார்கள்.
0: இசை தெரிந்தவர்கள் பாட போவார்கள்,
1: பாட போவார்கள்.
0: நாடகம் தெரிந்தவர்கள் நடிக்க போவார்கள்,
1: நடிக்க போவார்கள்.
0: ஆனால் இந்த மூன்றும் தெரிந்தவர்கள்.
1: ஆமா,
0: இந்த வில்லு பாட்டு அல்லவா, கலை மூலம் மக்களுக்கு பல அறிவுரைகளையும் கருத்துகளையும் சொல்ல முடியும்,
1: சொல்லக்கூடியது.
0: அப்பேற்பட்டு இந்த ரேடியோ என்று சொல்லக்கூடிய அகில இந்திய வானொலியின் தலைப்புகளாகிய எப்படி வருகின்றது?
1: எப்படி எப்படி வருகிறது?
0: மனிதன் வரலாறு அல்ல.
1: ஆமா,
0: அரசின் வரலாறும் அல்ல.
1: கிடையாது.
0: ஒரு கருவியின் வரலாறும் அல்ல.
1: ஆமா,
0: மக்களின் இதயத்தை.
1: ஆமா,
0: ஒளியால் இணைந்த இந்திய வானொலியின் நூற்றாண்டு வரலாறு.
1: சரி,
0: நூற்றாண்டு.

0: கருவியின் வரலாறும் அல்ல.
1: ஆமா,
0: மக்களின் இதயத்தை
1: ஆமா
0: ஒளியால் இணைந்த இந்திய வானொலியின் நூற்றாண்டு வரலாறு.
1: சரி,
0: நூற்றாண்டு.

0: குரல் கொடுக்கக்கூடிய
1: குரல் கொடுக்கக்கூடிய
0: கண்டுபிடித்தவர் கனகமுடன் யார் யார் என்றால்
1: யார் யாரம்மா
0: மாமேரை மன்னர்களாகிய
1: மன்னனாகிய
0: மார்க்கோடி என்பவர்
1: சொல்லக்கூடியவர்
0: மார்க்கோடி என்று சொல்லக்கூடியவர்கள்
1: ஆமா
0: எப்படி எப்படி ஐயா
1: எப்படி எப்படி

0: கடந்த செய்திகளும் காற்றாலை மூலம் சென்றது.
1: வருகிறது.
0: அருகிய உலகமெல்லாம் ஆச்சரியத்தில் மூழ்கியது.
1: ஆமா,
0: ஓடி வரும் குரலுக்கு
1: சரி
0: உயர் கிடையாது இல்லையா?
1: ஆமா,
0: காற்று மட்டும் பாற என்று காலம் சொல்ல வந்தது.
1: காலம் சொல்ல வந்தது.
0: அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் 1923 ஆண்டில்
1: ஆமா
0: இந்திய மண்ணில் முதல் முதலாக இந்த வானொலி பிறந்தது.
1: வந்தது.
0: இந்த வானொலி பிறந்த உடனே
1: பிறந்த உடனே

0: பிறந்து
1: ஆ பிறந்து வந்து
0: செவிகளுக்கு இசையாக
1: ஆமா
0: தேன் போல் கொட்டியது.
1: ஆ தேன் போல் கொட்டியது.
0: அதாவது இந்திய வானொலி,
1: ஆ இந்திய வானொலி
0: ஆகாசவாணி என்ற பெயரிலே
1: ஆமா
0: அரசின் குரலாய் உயர்ந்தது.
1: ஆ உயர்ந்தது.
0: விவசாயி முதல்
1: ஆமா
0: மாணவர் வரை
1: ஆமா
0: விழிப்புணர்வும் தந்தது.
1: ஆ தந்தது.
0: ஆமா
1: ஆமா
0: அப்படி விழிப்புணர்வு தந்த உடனே
1: ஆ தந்த உடனே

0: ஆமா
1: வீர இதயம் துடித்ததே,
0: இதயம் துடித்தது,
1: வானொலி ஒரு ஆயுதமாக,
0: ஆமா
1: மக்கள் மனங்களை கவர்ந்தது.
0: அப்படியே மக்கள் மனம் கவர்ந்தது.
1: அகில இந்த வானொலி,
0: வானொலி
1: கிராம மக்களின்,
0: மக்களின்
1: ஒரு பெரிய நட்பு, பாராட்டு நண்பன்,
0: நண்பன்,
1: அவரை நண்பன் என்றுதான் சொல்ல முடியும்,
0: சொல்லக்கூடியது.
1: ஆமா, அக்காலத்திலே 20 வருடங்களுக்கு முன்பதாக,
0: முன்பதாக
1: இந்த வானொலி எத்தனை பேர்கள் ஓடி வருவார்கள் தெரியுமா?
0: வருவார்கள்,
1: வயலில் வேலை பார்ப்பவர்கள்,
0: ஆமா
1: விவசாயம் செய்து வருபவர்கள்,
0: வருபவர்கள்
1: கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஓடி வந்து,
0: ஓடோடி வந்து
1: பில்லு பாட்டு,
0: ஆமா
1: மேளம், மகுடம், இப்படி பல பல கிராமிய கலை கேட்க வேண்டுமானால்,
0: ஆமா
1: நம்ம வானொலி தான் கேட்க வேண்டும்,
0: அந்த வானொலியில் தான் ஒலிக்கும்.
1: அப்பேர் பெற்ற நம்ம அகில இந்திய வானொலி என்றாலே,
0: ஆமா
1: இந்த அகிலத்துக்கெல்லாம் அது வான் மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த வான் ஆகாயத்திலிருந்து வந்தது போலதான்,
0: வந்தது போலதான்
1: ஆகாயசவாணி என்று ஒரு பேர்.
0: ஆமா,
1: அப்பேர் பெற்ற அந்த அழகான நண்பனாக,
0: நண்பனாக.

0: வயலில் உழும் உழவருக்கு
1: ஆமா
0: வானிலை செய்தி.
1: ஆமா
0: வானிலை செய்தி கொடுக்கணும்.
1: ஆமா கண்டிப்பாக கொடுக்கணும் அல்லவா.
0: மீனவ மக்கள் கடலுக்கு செல்லும் போது
1: அப்படி செல்லும் போது
0: பாதுகாப்பாக
1: ஆமா
0: அவங்களுக்கெல்லாம் இந்த வானொலி தான் அப்படி நிரூபிச்சிருக்கு.
1: அப்படியே நிரூபிச்சு
0: வழியும் காட்டி இருக்கு.
1: வழி காட்டி கொடுத்திருக்கு.
0: அதான் நமது வானொலி நமக்கு ஒரு நண்பன்.
1: நண்பன்
0: இணை பிரியாத நட்புள்ளைய நண்பன்.
1: எப்பவுமே ஒன்னா இருக்கக்கூடிய நண்பன்.
0: எப்பவுமே கையில வச்சுக்கிட்டு அலையலாம்.
1: ஆமா
0: ஆமா
1: சரி.
0: எந்த நேரத்தில் அகில இந்திய வானொலியினுடைய நிலைகள் வந்து நமக்கு எப்போது எந்த நிலை வருகின்றது?
1: வருகிறது.
0: இந்த அந்த டைம் மணிக்கணக்கு நமக்கு புரியும்ல.
1: ஆமா
0: இந்த நேரத்துல தான் இந்த செய்திகள் போடுவாங்க.
1: போடுவாங்க
0: இந்த நேரத்துல தான் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வானொலி நிலையங்களிலும்.
1: ஆமா
0: ஒவ்வொருடைய வெளிநாடுகள்.
1: ஆமா
0: சுலோன்
1: சரி
0: எல்லாம் இருக்கிறதுல நம்ம வச்சு பாப்போம்ல ரேடியோ எல்லாம்.
1: ஆமா
0: அந்த காலத்துல ரேடியோ எல்லாம் வச்சு பார்த்து பார்த்தானே
1: ஒன்னு
0: ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: கண்டுபிடித்தார்கள்.
0: அதுக்கு முதல்ல அகில இந்திய வானொலி நிலையம்
1: வானொலி நிலையம்.

0: இப்போ ஒரு வேளை ஒரு இடத்துல இருக்கணும்னா,
1: ஆ அப்படி இருக்குன்னா
0: நமக்கு தெரியணும்னா,
1: ஆ தெரிய வேணுமானால்
0: ஆன்லைன்ல புக் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: ஆ இப்போது சொல்றாங்க.
0: ஆமா
1: ஆமா.
0: அப்போ அப்படி அல்ல.
1: ஆ கிடையாது.
0: வேலை இல்லா இளைஞர்களுக்கு
1: ஆமா
0: இந்த இடத்தில் வேலை வாய்ப்பு இருக்கிறது.
1: ஆ இருக்கிறது.
0: அந்த செய்தியை சொன்னதே நம்ம அகில இந்தி வானொலியில இருந்தா.
1: ஆ அந்த வானொலி தான்.
0: ஆமா
1: ஆமா.
0: அப்படிதானே இருக்கணும்ப்பா.
1: அப்பப்பும் காட்டி கொடுக்கும்.
0: காட்டி கொடுக்கக்கூடிய செய்திகளை அப்பப்பும் தெரிவித்துக் கொண்டே இருக்குமா?
1: ஆ தெரிவித்துக் கொண்டே இருக்குமா? ஆமா.
0: கடல் கடந்து வந்தாலும்
1: ஆ வந்தாலும்
0: அதாவது இளைஞர்கள் அரண்மனையில் வீட்டில் இருந்தே
1: ஆமா
0: இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கு நமக்கு.
1: ஆ இருக்கிறது.
0: வானொலியில சொன்னாங்க.
1: ஆ சொன்னாங்க
0: அப்படின்னு சொல்லி எத்தனை இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு.
1: ஆ எல்லா மக்களுக்கும் அது காட்டி கொடுக்கும்.
0: அந்த வேலை வாய்ப்பு கிடைத்ததே நம்ம அகில இந்திய வானொலியிலே இருந்தா.
1: ஆ வானொலியிலே இருந்தா
0: அப்படி இருக்கின்ற போரே.
1: ஆ இருக்கிற போது

0: உலகெங்கும் பரவியது.
1: ஆனா இந்த கலைஞர்களை,
0: ஆமா,
1: நமது கலைஞர்களை
0: சாரி
1: வளர்த்த தாய்,
0: தாய்
1: முதல் தாய்,
0: ஆமா,
1: அகில இந்திய வானொலி நிலையம்,
0: வானொலி நிலையம், ஆமா,
1: எப்படி வருகின்றது,
0: எப்படி எப்படி வருகிறது.

0: எத்தனையோ காலங்கள் எப்படியோ மாறினாலும்
1: மாறினாலும்
0: இன்று கண்ணியமான இருக்கக்கூடியது
1: ஆ
0: நமது கைபேசி வானொலி தான்.
1: ஆ வானொலி நிலையம் தான்,
0: அதிலே வச்சுக்கிட்டு அலையலாம்ல.

0: எங்க போனாலும் கொண்டுகிட்டே போகலாம்ல,
1: அவ கார்கள் வச்சுக்கிட்டு அதே அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்.
0: ஒழித்துக்கிட்டே இருக்கும்.
1: இனிமையான பாடல்கள்,
0: ஆமா,
1: இனிமையான செய்திகள்,
0: செய்திகள்,
1: இனிமையான கலைஞர்கள் பாடக்கூடியவர்கள்,
0: ஆமா.
1: அப்ப இந்த இணையத்தின் வழியாக
0: வழியாக
1: உலகம் எல்லாம் பெயர் பெயர் அப்பேற்பட்ட ஒரு பெயர் கிடைத்திருக்கிறது.
0: ஆமா,
1: ஆனால் இணையத்தின் வழியாக
0: வழியாகவும்
1: தான்

0: கடவுளாகவும்
1: தமிழ் தாயாகவும்
0: தாயாகவும்
1: மூத்த கலையாகவும்
0: ஆமா
1: நமக்கு உலகமெங்கும் நமது கிராமிய கலையை பரவ செய்தது
0: பரவ செய்தது
1: நமது வானொலி தான்
0: நமது வானொலி தான்
1: அகில இந்திய வானொலி
0: ஆமா
1: ஒரு மரப்பெட்டிக்குல வச்சிருப்பாங்க
0: சரி
1: ஏ அப்பா வீடுடா இத்தனை மணிக்கு கிராமிய கலைஞர்கள் பாடுவார்கள்
0: பாடுவார்கள்
1: பாட்டு பாடும் மேளம் அடிக்கும்
0: நையா நீ மேளம் அடிக்கும்
1: மகுடம் மகுடமும்
0: மகட பாத்திய இன்னைக்கு ஒலிக்கும்
1: முழங்கும்
0: ஆமா
1: ஆமா கரெக்டா 6:30 எல்லாம் அப்பம் போட்டுருவாங்க
0: 6:30
1: ஆமா
0: ஆமா
1: 6:30
0: வந்தாலும்
1: நின்றாலும் நமது தமிழ் தாயாகி அகில இந்திய வானொலியில நிக்காதுல்ல
0: நிக்கவே நிக்காது
1: அந்த ஒலி நிக்கவே நிக்காது ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்
0: என்றுமே ஒழித்து கொண்டே இருக்கும்
1: நூற்றாண்டு காலம் கடந்தாலும்
0: கடந்தா

0: இருப்பது
1: வாழ்ந்து கொண்டு இருப்பது
0: இந்திய வானொலிதான்
1: இந்திய வானொலிதான்
0: என்றால் இனிமையாக ஒலிக்கின்றது
1: ஒலித்துக் கொண்டே இருக்கிறது
0: வானொலி என்றாலே
1: ஆமா
0: நினைவுகள்
1: சரி
0: ஏ அப்பா பல பல நினைவுகளும் பல பல உறவுகளும்
1: உறவுகளும்
0: வாழ்வோடு கலந்த உறவுகள்
1: உறவுகள்
0: நூறு ஆண்டை கடந்தாலும்
1: கடந்திட்டாலும்
0: நெஞ்சில் இருக்கக்கூடிய குரல்கள்
1: குரல்கள்
0: சென்னை வானொலி நிலையத்தின் இசைக்கூடத்திலே
1: ஆமா
0: பெரிய பெரிய மாமேதைகள்
1: பதிவுபட்டிருக்கிறார்கள் ஆமா
0: பெரிய பெரிய மாமேதைகள்
1: சரி
0: காலத்தில் உள்ளவர்கள்
1: உள்ளவர்கள்
0: உள்ளவர்கள்
1: ஆமா
0: எல்லோருமே அந்த சென்னை வானொலி நிலையத்தின் இசைக்கூடத்தில் எப்படி எப்படி எல்லாம் இருக்கின்றார்கள்
1: எப்படி எப்படி எல்லாம் இருக்கிறார்கள்
0: வானொலி நல்ல கூடத்தில் பெரிய பெரிய மாமேதைகள்
1: மேதைகள்
0: ராஜாஷி பம்பல் சம்பத் முதலியார் அவர்கள்
1: ஆமா
0: பெரியார் காமராஜர் சத்தியமூர்த்தி
1: ஆமா
0: அருண்டேல்
1: சரி
0: சரோஜினி நாயுடு
1: ஆமா
0: போன்ற தலைவருடைய குரல்கள் எல்லாம் அவர்கள் மறைந்த போரிலும்
1: மறைந்து

0: சரி
1: விஸ்வநாதர்
0: ஆமா
1: ஹீரன் போன்றவருடைய மேடை பேச்செல்லாம்
0: மேடை பேச்செல்லாம்
1: நமது வானொலியில் இப்போதும் ஒலித்துக் கொண்டே வருகிறது.
0: இப்போதும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது.
1: திருவானந்த வாரியார்
0: ஆமா,
1: எம்ஜிஆர், ஜீவாஜி கணேசன், பாரதிதாசன்
0: ஆமா,
1: கொத்தமங்கலம் சிப்பு வி எஸ் ராமையா அவர்கள்
0: அவர்கள்,
1: கவிமணி
0: ஆகியோருடைய
1: உணர்வுகள் எல்லாம்
0: ஆமா.

0: ஆமா
1: பிள்ளை பாட்டு நாட்டு உரம் வீடு தோறும் பரவியது.
0: ஆமா
1: கலைஞர்களை வளர்த்த தாயோ அகில இந்திய வானொலி நிலையமே.
0: ஆமா

0: உருக்கமாக வந்ததோ
1: வந்ததோ
0: அழகான பேச்சுகளும் செய்திகளும்
1: அம்மா
0: நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நல்ல செய்தி என்றேன்
1: அம்மா
0: உலகம் எல்லாம் பெயர் படைத்து
1: அம்மா
0: உலகம் எங்கும் பேர் வேங்கி
1: பேர்வா
0: இந்திய வானொலி இனிமையாக ஒலித்து
1: அம்மா
0: அகில இந்திய வானொலி என்று
1: அம்மா
0: அழக

நம்ம பூட்டம் பாட்டன் முதற்கொண்டு கேட்டு உலக செய்தியினை அறிந்தத இன்னைக்கு நாமும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிட வானொலியின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர் வழங்கிய மண்மணக்கும் மக்களின் ஒளி வெள்ளுப்பாட்டு நிகழ்ச்சி அமைந்தது.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்க இருக்கின்றோம்.

இணைந்திருக்கிறோம் மத்திய இலகு 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். நேர்களை இன்று இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் மாணவன் ஜியு போப் ஆற்றிய மொழி தொண்டு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி நிகழ்ச்சியில் இன்று பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பு இடம்பெற இருக்குது. புதுநெல்லு புதுநாத்து படத்திலிருந்து அடுத்த பாட்டு வருது.

அடுத்த பாடல் சகல கலா வல்லவன் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: category to secure India's second gold medal. In the 48-kilogram category, Indian Air Force athlete Kushal Kumar claimed silver medal. At the Asian Under-17 Boxing Championships, Indian young boxers concluded their historic campaign today by winning 2 golds and 7 silver medals in Tashkent, Uzbekistan. India also bagged 8 bronze medals in the Under-17 category. With this, the total number of medals won by the boys and girls teams of the country combined reached 17 in this category. Earlier in the Asian Under-15 Boxing Championships, India won a total of 27 medals, including 9 gold, 6 silver and 12 bronze medals. In Asian Weightlifting Championships, Harjinder Kaur won bronze medal in the women's 69-kilogram category snatch event by lifting 96-kilogram in Gandhinagar today. Harjinder also lifted 121-kilogram in the clean and jerk event and finished 4th overall with a total lift of 217-kilogram. In Thailand Open Badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semifinals in Bangkok. They defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami in straight games in the quarterfinal match today. However, PV Sindhu and Lakshya Sen lost the singles quarterfinal matches. In IPL cricket, Chennai Super Kings were 153-5 in 18 overs against Lucknow Super Giants in Lucknow when reports last came in. Earlier, Lucknow Super Giants won the toss and opted to field. The sacred Piprawa relics of Lord Buddha were accorded an emotional farewell at the Leh airport today after the conclusion of a 14-day-long grand exposition in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Kaur rape and murder case. Indian Wushu team bags 2 gold, 1 silver and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: நல்ல சுகாதார கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த எஜுகேஷனை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா படிப்பு மட்டும் அவங்க கற்றுக்கல, அங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது சார்?
5: அதாவது ஒரு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லா நோயாளியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதுதான் சொல்லுவேன், பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 100% உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து, நான் ஒரு பீடியாட்ரிஷன் அடிப்படையில் அதனால் நான் சொல்லுவேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள், 24 மணி நேரம் அந்த குழந்தையை பார்த்துட்டு என் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் இட் இஸ் அப்நார்மல், சம்திங் அப்நார்மல், யூ ஹாவ் டு
4: அட்டெண்ட். மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார் என்னன்னா, டாக்டர் நர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும். முதல்ல இவங்களுக்குலாம் இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணமா அந்த பொறுமைன்ற விஷயத்தான் பாக்குறோம்னு
5: கட்டாயம். அதாவது இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட யார் பேசுறாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரைவேட் பிராக்டிஸ்ங்கிறது வந்து பெரிய கம்பசூஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க சொல்றதை நான் வாங்கணும், நீங்க கேட்டுட்டு அதுக்கான தீர்வு நான் பிறகு நான் வந்து என்னால் கொடுத்து சரியா கொடுக்க முடியலனா கூட நீங்கள் சொல்கிறத நான் ரிசீவ் பண்ணுற ரிசீவிங் எண்டில் நான் ப்ராப்பராக இருந்துட்டேன்னா என்னுடைய தனியார் மருத்துவமனையில் நான் பார்க்குற எண்ணிக்கை வந்து கூடிகிட்டே போகும். இதை நான் கண் கூட பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் வந்து முதல்வராக பதவியேற்கும் முன்பு 127 கேஸ் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளினிக் முடிச்சுட்டு வந்தேன். அந்தளவு நோயாளிகள் வந்து வருவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் கரெக்டுன்னு 100% கரெக்ட். ஏன்னா அதே தாய் வந்து அந்த குழந்தை நலமாக இருக்கும்பொழுது அதை சிரித்து பேசிகிட்டு இருக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த மதர் இஸ் நாட் ஹாப்பி, சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு.

0: அதனால் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் அது நியூ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செவிலியராக நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னு வச்சிங்க, அந்த செவிலியர் வந்து கொஞ்சம் முகத்தை கட்டிட்டான்னு வச்சிங்களேன், அந்த என்டையர் இதுவுமே நீங்கள் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் வாங்கி போயிடும். நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, கடவுளுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லுவேன். அது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இசிஜி எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இசிஜி எடுத்தோடனே உங்களை முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க.
1: ஆமாம், என்ன சொல்ல போகிறாங்க,
0: நானே போயிட்டு ஒரு இசிஜி ஒரு நாள் 50 எடுத்துன்னா எடுத்து அந்த டாக்டர் பார்த்து சொல்கிற வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு இசி டெக்னீஷியன் கேட்போம், இப்போ எதனா இது இருக்கா, ஏதாவது எஸ்டி எலிவேஷன் எதனா இருக்கா என்ன அப்படின்னு கேட்போம். அது நேச்சுரல், அது. ஸோ அப்போ அவர்களுக்கான ஒரு அந்த உறுதி, அதாவது ரீஎஷூரன்ஸு, அவங்கள வந்து இல்லைங்க நமக்கு எப்படி சொல்கிறோன்றது. அதனால் இந்த கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு ஒரு டெண்டர் ஒரு அஃபெக்ஷனேட்டாக அவங்கள டீல் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்கன்றதில் மாற்றுக்கருத்தே கிடையாது.
1: நிச்சயமாக சார். அதே மாதிரி நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்கல்ல சார், ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு வந்து கட்டுக்கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்கன்னா கூட அப்போ கூட அவங்கள வந்து எப்படி இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுறது இல்லாமல் ஒரு 4 வந்து நல்லபடியாக பேசினா அவங்களுக்கு அந்த வலி கூட தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அப்போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அதை மாத்திரையே பிடிக்கலனா கூட அவங்க சொல்கிற வார்த்தையில் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்லாம் வந்து சொன்னீங்க, அதுக்கான படிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுடைய ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதாவது அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும், அதில் அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு பயத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ள தியேட்டருக்குள்ளே போக போகிறோம், அவங்களுக்கு அந்த தியேட்டர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு பயம் தான் சகோதரம். அப்போ அவங்கள கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் பாய்ஸு, தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் உள்ளே கொண்டு போகும்போது நர்சஸ் பேசுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்ஜரி வந்து நீங்கள் ஒரு சிஸ்ட் எடுக்கிறோம் இல்லை வேறு ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன், இப்போ இதெல்லாம் ஒரு டாக்டருக்கு டெய்லி ஒரு 100 பண்ணுறது, இப்போ இதில் ஒரு 50 பண்ணுறது, இப்போ அந்த கேசஸ் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது, நீ தைரியமாக போயிட்டு தைரியமாக வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க வந்து மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க, அதை உள்வாங்கிப்பாங்க. வர கடலிங் எஃபெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கோர்ஸ் நம்ம படித்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தா இன்ஹெபிரேட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க, வந்தோன்னா அவங்க கண்ணாமனான்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியாது.
1: நிச்சயமாக சார்.
0: இப்போ நம்ம போயிட்டு அவங்க இனியும் திட்டுறான் அப்படி திட்டுறான்னு சொல்லி நம்ம பேசிட்டு முடியாது. சி, அவன் இந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வருது, அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இன்ஜுரி ஆகிருக்கு, ஸ்க்ராச் ஆகி ரத்தம் வந்துட்டு இருக்கு, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்சர் இல்லை, ஃப்ராக்சர் இல்லைன்னா நம்ம ஃப்ரீ. ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவனுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பது தான் டாக்டரை பொறுத்த வரைக்கும். பட் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உன்னை பொறுத்தவரையிலும் உனக்கு ஃப்ராக்சர் இல்லை, நீ வந்து சர்ஜரி தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணுறேன். கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லைங்கிறத அவனோட சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் சிம்பிள் இன்ஜுரி தான். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள் இன்ஜுரிஸ் மிகப்பெரிய இன்ஜுரி, ரத்தம் வந்துட்டு இருக்குது, ஸ்க்ராச் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, இதானே முக்கியம். அதனால நீ அதை முதல்ல அட்டன் பண்ணினாதான் நீ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அதில் நான் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, நான் ரவுண்ட்ஸ் காலையில் 7:30 போகும்போது நான் இதை பார்த்துட்டே போவேன், எல்லாம் இடத்துலையும் நான் போயிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க, அடுத்து இன்னொரு முறை ஆனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் தெரிய வரணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராகவும் சக்ஸஸ்ஃபுல் நர்ஸாகவும் சக்ஸஸ்ஃபுல் பேராமெடிக்கல் ஸ்டாஃபாகவும் வருவாங்கன்றதில் இதுவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்க ட்ரையேஜிங் பண்ணுவாங்க, இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்லாம் கோர்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து வந்தவுடனே அந்த வைட்டல் பேயில் உட்காந்து அவங்களோட பிளட் ப்ரெஷர், பிபி, அப்புறம் பல்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு டச்சு, ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நீங்கள் பெறுவீங்க, உங்களுக்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம பண்ணியிருக்கோம், இந்த பேஷண்ட் நல்லாயிட்டு போகிறாரு, அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
1: அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்குறது வந்து மருத்துவர்களை தான், அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த வியாதியிலேருந்து குணமடைஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட பேசுகிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடவுளே நேரில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த படிப்புகளை படிக்கிறவங்களையும் பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு

0: விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் சார். இப்போது நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசியோதெரபிஸ்டோட அந்த ஹெல்ப்புன்றது ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டும் இல்லை, ஒரு 40 வயசு கடந்தவங்கனா கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அந்த படிப்புக்கான மகத்துவம் அப்படின்றது எப்படி இருக்குது சார்?
1: போதுமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் 2 இடம் தான். ஒன்று வந்து எய்ம்ஸில் இருக்குது, 2வது வந்து நம்ம கிண்டியில் வந்து நான் நிற்கும்போது அதை துவங்கப்பட்டது 2024 திறந்தாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லாங்கிவிட்டி, அதாவது உயிர் வாழும் எண்ணிக்கை, வயதினுடைய எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. இப்போது 58 ஒரு காலத்தில் சராசரியாக வயதுங்கிறது 64 ஆகிடுச்சு. அது இன்னமும் கூடுன்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னு கேட்டால் நமக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அதிகமாகுது, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால் லாங்கிவிட்டி அதிகமாகிட்டும். இப்போ இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 60-100. இப்போ அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள்னு பார்க்குற பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து போன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை இது மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் கோர்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நேஷனல் சொல்கிற 2000 OP வராங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்குமே ஒரு கோர்ஸ் இருக்குது, கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒன்று நாங்கள் இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது எப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு இதை
0: பற்றியும் வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்க
1: தெரியணும். கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒரு ஷார்ட் கோர்ஸ், யாரெல்லாம் ட்ராப் அவுட், அதில் வந்து நம்ம பெருசாக வந்து பிளஸ் டூலாம் வைக்கல, 10th ஃபெயிலு, அவங்க எலிஜிபிலிட்டி அப்படி. அவங்க என்னென்னா இந்த மைதான மூத்தவர்களை இப்படி வந்து பாதுகாப்பாக அவர்களை பராமரிப்பது என்பது தான் அந்த 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி பாத்ரூம் அழைச்சிட்டு போகிறது, அப்புறம் அவங்க வந்து நர்சிங் கேரில் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் எப்படி கொடுக்குறது, சுயநினைவு இருந்து இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து அந்த ஒரு 3 மாதம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் மாணவர்களுக்கு அது தெரியல, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 1000-2000 வீட்டில் எம்ப்ளாய் பண்ணுறது ரெடியாக இருக்கும்.
0: ஆமாம், இப்போ வந்து ஹோம் நர்சஸ்
1: அதே தான், அது நர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்ததால் இந்த கேர்டேக்கர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸில் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000 ருபீஸ் பர் மந்த் நீங்கள் வேலை போகும்போது. அந்த மாதிரியான ஒரு கோர்சஸும் இருக்குங்க, கேர்டேக்கர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு
0: இதே மாணவர்கள் நோட் பண்ணி
1: அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். அது வயதானவர்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல.
0: இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சார், முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தோம், வயதானவங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பங்களாக இல்லை. இன்னொன்று வேலை நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்து தான் இங்கே இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போது அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக
1: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா USAல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியாக ஒரு கம்யூனிட்டி ஒன்றுட்டா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று ரெடி பண்ணி ஜீரியாட்ரிக் கேர் ஹோம்னு ஒன்று இருக்குது சென்னையில். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
0: இது வரைக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ காலில் பேசுறது, கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை, அவங்களும் வந்து வெளிநாடுகளை போய் வேலை செய்யக்கூடிய சூழல், பெற்றோர்களும் வந்து வயதானவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் ஆளை வச்சு
0: பார்க்கலாம் கூட கூட்டு போக முடியாத
1: ஒரு சூழல். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த இந்த ஜீரியாட்ரிக் கேருங்கிறது வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், அது அட் த சேம் டைம் வந்து அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடையது. இங்கே கூட பே வார்டெலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பே வார்டில் வந்து அவர்களை வச்சு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு உள்ள இது இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எம்எஸ்சி சைக்காலஜிலாம் சொல்லிக்கு பாருங்க, அந்த கோர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது. பெற்றோர்கள் நிறைய என்ன பண்ணுவோம், அவங்களோட யாராவது பேசணும். அந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு
0: கேட்டீங்கன்னா
1: 4 வாரத்தை நம்ம கூட உட்காந்து ஒரு 5-10 நிமிஷம் பேசுவாங்களா, அதுதான் தேவை.
0: இன்னொன்று அந்த சின்ன வயசுல இருக்க பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க பேர பிள்ளைங்க மாதிரி அவங்க இருக்காங்க
1: நினைப்பாங்க. ஸோ இது அந்த ஒரு சூழல்ல வந்து நம்ம வந்து தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற கோர்சஸும் இருக்கு நமக்கு, எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் இருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்து எம்ஏ சைக்காலஜி கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க படிக்கும்போது பிஏ முடிச்சுட்டு பிஏ சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பல்வேறு விதமான இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை வந்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறது, நமக்கு மன ரீதியாக பிடிச்சிருக்கணும்.
0: ஆமாம்,
1: பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டு ஓடிடக்கூடாது, அது நீங்கள் சீட்டையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல தெளிவான ஒரு சிந்தனையுடன், யார் உங்களுக்கு மென்டார் யாராவது இருந்தால் அவரோட டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லது துறை சம்பந்தத்தோட டிஸ்கஸ் பண்ணினாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பி அந்த ஒரு கோர்ஸை நம்ம படிக்கின்ற பொழுது அது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் கொடுக்கும்.
0: நிச்சயமா சார், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து இருக்கிறதா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, 3 பேச்சுலர் டிகிரி அண்ட் டிப்ளமோ
1: சர்டிபிகேட்.
0: அப்போ இவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது மாணவர்கள் அதை சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த கோர்சஸ் வந்து நமக்கு எடுத்தா வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து நுழையக்கூடிய மாணவர்கள்

0: கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸில் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை ஆளாக்கியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்?
1: மூணே மூணு, த்ரீ டிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து டிசிப்ளின், ரெண்டாவது விஷயம் வந்து டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு நான் வேலை செய்கிற இடத்துல சின்சியராக இருப்பேன், டிசிப்ளினாக இருப்பேன். நம்ம வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம எப்படி டாக்டர் வாட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த பேராமெடிக்கல் இருக்க டாக்டர், அந்த ஒருத்தர் போகிற டாக்டர் அவர் எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெடிக்கேஷன், இதில் என்னென்னா, நாங்கள் வந்து கோவிட் டைமில் வந்து 24/7 12 மணிக்கு எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் அதிகமாகி போச்சு, இடம் இல்லைன்னு சொன்னால் ஹேட் டு கம். நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கு என்னுடைய ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து 5 மணி முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு இருக்க முடியாது.
0: அங்கேயே தான் இருந்தேன்.
1: அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், அண்ட் நீங்கள் டெவோட்டன் இருக்கணும். அதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன், கடவுள் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த அனுகிரகனையோட நீங்கள் உங்களுடைய கேரியரை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த கோர்ஸை முழுமையாக உள்வாங்கி நோயாளிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் எடுத்து அதை பயன்பெறும் வகையில் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய ஆழ்ந்த கருத்து.
0: நிச்சயமாக சார், அதாவது மருத்துவத்துறையில் டாக்டர் அப்படின்றத விஷயத்தை தவிர வேறு என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ரொம்ப விளக்கமாகவே வந்து சொன்னீங்க. மேலும் இந்த துறைக்கு வரும்போது என்ன உணர்வோடு நம்ம வரணும், அதனால் நமக்கு என்ன உணர்வுகள் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றத வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்கள் www.tnmedicalselection.org அப்படின்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். மேலும் 044-298-6-4-6 என்ற தொலைபேசி எண்ணையும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: மிக்க நன்றி சார்.

நேரம் 9:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு நண்பர்களே. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் மாணவன் ஜியு போப் ஆற்றிய மொழி தொண்டு. தமிழ் மாணவன் ஜி போப் அப்படின்னு இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் அடையாளப்படுத்தி தான் அவருக்கு அந்த பெயர் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா அவருடைய அந்த கல்லறையிலேயே அப்படி எழுத சொல்லியிருக்கிறார். அதனால தான் அப்படி சொல்ல வேண்டியிருக்குது, இன்றைக்கி நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்குது. தமிழுக்கு வளம் சேர்த்த ஜி போப் திருக்குறளில் 1330 குறள்களையும் முழுமையாக ஆங்கிலத்தில் முதன் முதலாக மொழிபெயர்ப்பு செஞ்சார். தமிழை கற்று உணர்ந்து தமிழ் தொண்டராகவே மாறிட்டார் அவர். இவர் தஞ்சாவூர்லேருந்து ஊட்டி சென்று அங்கே வந்து வாழ்ந்தார். பிறப்பால் ஐரோப்பியராக இருந்தாலும் உள்ளத்தால் தமிழராக வாழ்ந்த ஜியு போப் தமிழுக்கு பெரும் தொண்டு ஆற்றினவர். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் இறந்த பின் என் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் வந்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கனடா நாட்டுக்காரர்களில் உள்ள பிரின்ஸ் நெட்வொர்க் தீவில் 1820 April 24 டாக்டர் ஜி போப் பிறந்திருக்கிறார். அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் உக்லோ போப் அப்படிங்கிறது தான். அவருடைய தந்தையார் பெயர் ஜான் போப், தாயார் அவர்களுடைய பெயர் வந்து கேத்ரின். தொடர்ந்து நாம் பயணிக்கலாம் தமிழ் மாணவன் ஜி போப் அவர்களோடு. என்ன செய்தார் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். முதல் பாடல் வருகின்றது, இணைந்திருங்கள்.

சமய பணிக்காக 1839 ஆண்டில் அவரை தென்னிந்தியாவுக்கு கிறிஸ்தவ திருச்சபை அனுப்பி வச்சுருக்காங்க. சென்னையிலிருந்த அவர் சாந்தோம் பகுதியில் தங்கியிருக்கின்றிருக்கிறார். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரத்துலேயும் குடியேறி வாழ்ந்திருக்கிறாரு. ஆரியங்காவே பிள்ளை ராமானுஜ கவிராயர் என்பவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றறிந்திருக்கிறார். சமய பணியாற்றியதோட கலாசாலை அமைக்கவும் நூல் நிலையம் உருவாகவும் கூட பாடுபட்டிருக்கிறாரு ஜியு போப். தேவாலயம் ஒன்றையும் அமைத்து இருந்திருக்கிறாரு. 1849 போப் இங்கிலாந்துக்கு போயிருக்கிறாரு. பின்னாடி தமிழ்நாட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்து தஞ்சாவூரில் குடியேறி வாழ்ந்து வந்தார். அப்போது ஏராளமான தமிழ் நூல்களை கற்று உணர்ந்து

தொல்காப்பியம், நன்னூல் போன்ற நூல்களை மாணவர்கள் கற்பதற்கு கடினமாக இருந்ததால் எளிய தமிழில் இலக்கண நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இன்னும் வெளிநாட்டவர்கள் சுலபமாக தமிழ் கற்பதற்காக தமிழ் கையேடு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ் மாணவன் ஜியு போப் அப்படின்னு நாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில், அடுத்த பாடல் வருகின்றது.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம தமிழ் மாணவன் ஜியு போப் அவர்கள் ஆற்றிய மொழி தொண்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். திருக்குறளில் உள்ள அனைத்து குறள்களையும் ஆங்கிலத்தில் முதன் முதலாக மொழிபெயர்ப்பு செய்தாருன்னு பார்த்தோம். 1886 இது வெளிவந்துச்சு. ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் போப் என்ன எழுதியிருந்தாருன்னா, தமிழ்மொழி பண்பட்ட மொழி, சொற்செல்வம் படைத்த தனிமொழி, தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் அது தாய்மொழி, தமிழ்மொழியின் இலக்கண நெறிகள் தத்துவ உண்மைகள் நிறைந்தன, தமிழில் இலக்கியங்கள் ஒழுக்கத்தையும் அறநெறிகளையும் ஊட்டுவதற்கு என்றே உருவாயிருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டு ஒரு திருக்குறள், உயர்ந்த அறநெறியும் உயிரினும் சிறந்த ஒழுக்கமும் பேணப்பெறும் மக்கள் வாழும் நாட்டில்தான் திருக்குறள் போன்ற நீதி நூல் உருவாகும்னு சொல்லியிருக்கார். உருவாகவும் கூடும். அழுக்கில்லாத தூய நீரூற்று போல திருக்குறள் தோற்றம் தருகிறது. ஜியு போப் திருக்குறள் மட்டுமில்லாமல் நாலடியார், திருவாசகம் போன்ற நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். திருக்குறள், நாலடியார், பழமொழி, இனியவை 40 முதலிய நூல்களிலிருந்து ஒழுக்க நெறியை போதிக்கும் சிறந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து தனி செய்யுள் கலம்பகம் என்ற பெயரில் தொகை நூல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழை கற்று உணர்ந்து தமிழ் தொண்டராகவே மாறிட்ட போப் தஞ்சாவூரிலிருந்து ஊட்டி சென்று வாழ்ந்து வந்தார். இந்திய வரலாறு பற்றி 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். 1871 பெங்களூரு சென்று பிஷப் கார்டன் பாடசாலையின் தலைமை பொறுப்பையும் ஏற்று செயல்பட்டு வந்தார். கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்த போப் 1882 தன்னுடைய 62வது வயதில் தான் இந்தியாவை விட்டு இங்கிலாந்துக்கு வந்து புறப்பட்டு போயிருக்கிறார். 1885 இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கினார். அங்கே மாணவர்களுக்கு தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளை வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறார். போப் பற்றி பேசும்போது திருவாசகம் பற்றியும் நாம் பேசி தான் ஆகணும் இல்லையா. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருவாசக நூல் அவருடைய 80வது பிறந்தநாள் அன்று வெளியிடப்பட்டுச்சு. அவருடைய இறுதி விருப்பம் அவரது தமிழ் பற்றை வெளிக்காட்டுவதாக அமைந்திருந்துச்சு. நான் இறந்த பின்பு என்னுடைய கல்லறையில் தமிழ் மாணவன் என்று குறிப்பிட வேண்டும் என்று, கல்லறை அமைப்பதற்காகும் செலவில் ஒரு பகுதி தமிழ் மக்களின் நன்கொடையாக அமைய வேண்டும் அப்படின்னும் தன்னுடைய விருப்பத்தை எழுதி வச்சார் போப் அவர்கள்.

இன்னும் ஜியு போப் அவர்கள் ஆற்றிய தமிழ் தொண்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, தமிழ் கையேடு, தமிழ் ஹேண்ட்புக் அப்படிங்கிற நூலை வெளியிட்டார் ஜியு போப். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்கிற நூலின் ஆசிரியரும் அவர் தான். 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து எழுதிய நூல் தான் இந்த தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படிங்கிற நூல். பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களையும் எழுதியிருக்கிறாரு ஜியு போப் அவர்கள். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டார். திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை 1900 ஆண்டில் வந்து ஜியு போப் அவர்கள் வெளியிட்டார். தன்னுடைய 80 அகவையில் வயதில் ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்ட நூல் எது அப்படின்னா, நாம் இப்போ பேசணும் இல்லையா, திருவாசகம், அதுதான். இன்னும் தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பியவர் ஜியு போப் அப்படின்னே சொல்லலாம்.

தமிழ் மாணவன் ஜியு போப் அப்படின்னு நாம் இன்றைக்கி பார்த்தோம் இலக்கியச்சார நிகழ்ச்சியில். இன்னும் கூட இருக்குது அவருடைய அந்த மொழி தொண்டு என்னென்ன அப்படிங்கிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கல்லறையில் கூட இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அ தமிழ் ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்லீப்பிங் ஹியர் அப்படின்னு எழுதணும்னு சொன்னார்ன்ட்டு. திருவள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு புகழ்ந்து போற்றியவரும் ஜி போப் தான். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றோடு நம்ம மனதை கவருகிறவர் இவர் யாரும் இருக்க முடியாதுன்னு ஜி போப் தான் சொல்லியிருக்காரு. பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்.

தான் ஜி பாப். புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பா மாலை ஆகியவற்றிலிருந்தும் சில பகுதிகளை தேர்ந்தெடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி பாப். இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் பேசினோம் தமிழ் மாணவன் ஜி பாப் அப்படின்னு. என்ன ஒரு சிறப்பான மனிதர் தான் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பொங்குன்றனாரின் உரைக்கு ஏற்ப எங்கேயோ பிறந்து இந்தியா வந்து தமிழகம் வந்து தமிழ் மொழியை பிடித்து போய் தமிழ் மொழிக்கு சிறந்த தொண்டாற்றி தமிழ் மொழியின் மாணவனாகவே மாறியவர் ஜெயு போப். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாம்.

நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். நேரம் இரவு 10 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் வெற்றிகரமாக இடம்பெறப்போகுது. ஏன்னா அவர் கேட்டுள்ள பாடல்களும் வெற்றியான பாடல்கள் தான் கேட்டிருக்காங்க. அவருடைய துவக்க வரிகளை வந்து நாம் பார்த்துடலாம். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் வானொலி ஒலிபரப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எழுதும் இந்த சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கருத்து பொருளாக வெற்றி என்னும் தலைப்பில் ஒரு சில பாடல்களை தேர்வு செய்து எழுதி வழங்கியுள்ளேன். தொகுப்பை ஒலிபரப்பி என்னையும் வானொலி நேயர்களையும் உற்சாகப்படுத்துவதோடு சந்தோஷமாக கேட்டு மகிழ செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதியிருக்காங்க. அவருடைய முதல் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற பாடல். டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் நாம் கேட்கலாம்.

பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல், வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த

ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல், அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல், மோதி அந்த குன்றையித்த சக்திவேல், மோதி அந்த குன்றையித்த சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்த

வந்தவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல், எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே, எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல், வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வை.

பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே, வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவேல், இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவேல், ஆதிவேல் அழகுவேல், ஆதிவேல் அழகுவேல், அன்பு காட்டும் தூயவேல், அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த

நம்ம கேட்ட அந்த வெற்றிவேல் வீரவேல் பாடலுக்கு தொகுப்புரையும் எழுதியிருக்காங்க. வெற்றி என்ற வார்த்தை மிகவும் இனிமையானது. எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனித்தனி பாதைகளை வகுத்து கொடுத்துருக்கிறாரு. இறைவன் காட்டிய பாதையில் ஓடி வெற்றி கனிகளை பறிப்போம். ராமாயணத்தில் அசுரர்களுக்கும் முருகக்கடவுளுக்கும் நடந்த போரில் முருகக்கடவுளின் படைத்தளபதி வீரபாகு போரிட்டு வெற்றி பெற்றவுடன் பாடிய பாடல் தான் அந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்புறையோடு கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததாக கட்டுமரக்காரன் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. வெற்றி பெறுமா பெறாதா என்ற சிந்தனையில் யாரும் குழம்ப வேண்டியதில்லை. முயற்சிகள் தோற்கலாம், முயற்சி செய்பவன் ஒருபோதும் தோற்பதில்லை. உறுதியான உழைப்போட முயற்சி செய்யுங்க, அது உங்கள் வெற்றிக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடிய பாடல் இதோ வந்துகிட்டே இருக்குது.

வெற்றி என்பது எட்டிவிடும் தூரத்தில் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நாங்களும் இல்லை. எதிர்நீச்சல் போட்டு வெற்றியின் சிகரத்தை தொடுவோம்னு எதிர்நீச்சல் படத்திலிருந்து பாடலுக்கு தொகுப்புரை எழுதியிருக்காங்க. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் என்று சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ரொம்ப அழகாக பாடுவாங்க.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் எங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் எங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

கடல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 10:15 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததான் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எஸ்பிபி சார் பாடிய பாட்டு, தேவா அவர்கள் இசையில் கவிஞர் வைரமுத்து அவர்களின் வரிகளில் இந்த பாடல் உருவாகியிருக்கும். வெற்றி பெறும்போது பெற்றுக்கொள்வதும் தோல்வி வரும்போது கற்றுக்கொள்வதும் அனுபவமாக வேண்டும். திறமையும் தன்னம்பிக்கையும் தோல்விகளில் தளராமையும் கைகோர்த்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை வாழத்தான் என்கின்ற உணர்வு மேலோங்கும்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்போமா?

தன்னுடைய தொகுப்பில் அடுத்த பாடலாக அன்னை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்கள். நம் வாழ்வில் நம் வேலையில் வெற்றி பெறுவதற்கு திறமை நம்பிக்கை இறைவனின் அருளும் நமக்கு வேண்டும். அதுபோல தோல்வியை சந்திக்க துணிவும் திராணியும் இருந்தால் அவர் என்றும் வெற்றி பெற்றவனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடிய பாடல் நாம் கேட்கலாம்.

சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு. இன்னைக்கு நாம பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததான் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தன்னால் எதுவும் முடியும் என்று உழைப்பவருக்கு பின்னால் இருந்து பலத்தை தருகின்றான் இறைவன். தன்னால் எதுவும் முடிந்திடும் என்னும் துணிவை தந்தவன் எவனோ அவனே பின்னால் இருந்து பணியை முடிக்கும் பலத்தை தருகிற இறைவன் சொல்லியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இதோ

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை டி ராஜாமணி அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய தொகுப்பில் நிறைவு பாடலாக அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் வேண்டும்னு கேட்டிருக்காங்க. தன்னம்பிக்கை என்பது தன்னால் முடியும் என்று நம்புகிற உறுதி மட்டுமன்று, தன்னுள்ளே புதைந்திருக்கின்ற அல்லது பொதிந்திருக்கின்ற பல்வேறு ஆற்றல்களை புரிந்து கொள்வதும் தன்னம்பிக்கை தான், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் அரச கட்டளை திரைப்பட பாடல் நம்ம கேட்கலாம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பாடல்கள் கேட்கலாம். அன்னக்கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இசை ஞானி இசையில் இனிமையான பாடல்.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில நிறைவு பாடல் நம்ம கேட்கலாமா? வாழ்வை மாயம் திரைப்படத்திற்காக பாடல் வருகின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் தான் நிறைவு பாடல் நம்ம கேட்க போகிறோம்.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 11:00. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், காலை 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரை, காலை 7:00-7:30 வணக்கம் பரணி, நாளை காலை 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, காலை 8:02, 8:30 மற்றும் 8:55 திரையருவி. எட்டு 50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று, அலட்சியத்தை தவிர்ப்பது எவ்வாறு என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். நாளை காலை 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் BS6. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி தொடர்ந்து திரை இசை. மதியம் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 ஸ்னேகிதியே. விதவிதமாக சாம்பார் செய்வது எப்படி என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம்.

0: மதியம் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் இரவு நீண்ட நேரம் விழிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள். மதியம் 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள். ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் திரிபுராவின் நீர் மகால். 3:02 குக்கு நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 ஞாபகம் வருதே மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இரவு 7:00 திரை இசை. நாளை இரவு 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா. 7:25 நம்மை சுற்றி. இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு மாடுகளில் குடற்புழு நீக்க மருந்து எதிர்ப்பு தன்மையை கையாளும் முறைகள். உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒற்றுநியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி அழகே நம்பி அவர்கள். 8:05 இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை. நாளை 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள். 10:00 தாலாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது என்பது குறித்து. நேர்களே, இனி நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். ஜெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Purnima Samant Kadakoti. Prime Minister Narendra Modi today reiterated India's support for safe and unimpeded navigation through the Strait of Hormuz, underscoring its importance for regional stability as well as global energy and food security. After high-level talks with UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan in Abu Dhabi, Prime Minister Modi strongly condemned recent attacks on UAE.
2: Hormuz ko free, open aur safe banaye rakhna ye hamari sabse badi prathamikta hai. Is vision mein antarrashtriya kanoon ka palan avashyak hai. Brother, Bharat har paristhiti mein UAE ke saath kandhe se kandha milakar
1: Prime Minister Modi arrived in UAE this morning on the first leg of his five-nation tour covering the UAE and Europe. He was received by UAE President at the presidential airport and accorded a ceremonial welcome with UAE F-16 fighter jets escorting his aircraft as it entered Emirati airspace. Mr. Modi expressed gratitude to the UAE leadership for the warm reception, noting in a social media post that he looked forward to strengthening cooperation across key areas including energy, investment and supply chains. Concluding his UAE visit, the Prime Minister left for the second leg of his tour to Netherlands. Thereafter, Mr. Modi will visit Sweden, Norway and Italy during the six-day tour. Foreign ministers of BRICS have reiterated their commitment to reform and strengthen global governance. In the outcome document, the ministers called for a more equitable, democratic and accountable international and multilateral system. They noted rising global polarization and distrust and urged collective action to strengthen international peace and security. The ministers also called for addressing global challenges through diplomatic and political means to reduce conflict risks and stressed the importance of conflict prevention by tackling root causes. The ministers stressed their commitment to uphold multilateralism as necessary.

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள், இடம்பெற்ற படங்கள். அபூர்வ ராகங்கள் அன்பே ஆறுயிரே, இதயக்கனி, மன்மத லீலை, அவன்தான் மனிதன், ஊருக்கு உழைப்பவன், மூன்று முடிச்சு, நீதிக்கு தலை வணங்கு, கஸ்தூரி விஜயம், மேல்நாட்டு மருமகள், சத்தியம், ரோஜாவின் ராஜா, நினைத்ததை முடிப்பவன்.
1: நேயர்களே, ஆகாஷவாணி

0: சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை தர்மதுரை, சின்னத்தம்பி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: action plan for preventing and controlling paddy stubble burning in Delhi NCR. In a review meeting yesterday, the Commission also proposed phased registration of only electric L5 category passenger and goods three-wheelers in the region, citing expert findings that vehicular emissions are major contributor to PM2.5 pollution and calling for a faster shift to cleaner mobility. The meeting also reviewed the recent spike in wheat stubble burning incidents and directed concerned state governments and agencies to ensure strict enforcement. A ceremony to mark 118th birth anniversary of Indian anti-colonial revolutionary fighter Sukhdev Thapar, one of the iconic trio of Sukhdev, Bhagat Singh, Rajguru, was held in Pakistan's Lahore yesterday. The event was organized by the Bhagat Singh Memorial Foundation, Pakistan, at the Democratic Lawn of Lahore High Court Bar. And in IPL cricket, Lucknow Super Giants defeated Chennai Super Kings by 7 wickets in Lucknow. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலி எஃப்எம் கோல்டில். அடுத்து நாம் கேட்கவிருப்பது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் லட்சுமி கல்யாணம், நிமிர்ந்து நில், பூவும் பொட்டும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலிவிழா வருவது லட்சுமி கல்யாணம் படத்திலிருந்து பாடல்கள்.

தங்கத்தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம் போரே.

உன்னை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவி, ஒளிமய இளமை ஊஞ்சல் அழகிறது, முள்ளும் மலரும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி விழா வர கேட்டு ரசிக்கலாம். முதலில் சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:28:25. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் வாணி ஜெயராம் குரலில்.

உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில்

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவி இளமை ஊஞ்சலாடுகிறது, முள்ளும் மலரும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலி உலாவரை கேட்டு ரசித்தோம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஆகர்ஷதா சிங். प्रधानमंत्री नरेंद्र मोदी अपने 5 देशों की यात्रा

பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வஞ்சம் நிறை உலகில் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், ஊர்மிகா ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது பக்த பிரகலாத படத்திற்காக பி. சுசீலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

அன்னையும் தந்தையும் நான்.

நேரம் 5:31 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது திருமால் பெருமை படத்திற்காக TM சௌந்தரராஜன், டாக்டர் சீர்காழி S. கோவிந்தராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.